அந்த பாடலில் ஒளித்தோய்ந்த நேரம் 8:03 நிமிடம். நேர்கள் CMR தமிழ்ஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்து நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறார். நில் பதில் சொல் நிகழ்ச்சி 8 தொடக்கம் 9 வரை உங்களை நாடி வர இருக்கின்றது. பல்வேறு விதமான வினாக்கள் மற்றும் நேர்களது விடைகளுடன் நாங்கள் இணைந்திருக்க நிகழ்ச்சி இது. நில் பதில் சொல் நிகழ்ச்சி நேர்களது அபிமானம் பெற்ற வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சி. இன்றும் உங்களை மகிழ்விக்க இருக்கிறது.

0: நேர்களை நீல்பதல் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இன்றைய நிகழ்ச்சியிலே
1: இந்தியன் பிரதானமந்திரி
0: நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான். வருகின்ற நாட்களில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனா பயணமாக இருக்கின்றார். இந்த சீன பயணத்தில் பல்வேறு விதமான விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றார்கள். சீனா ஒரு காலத்திலே மிகப்பெரிய இரும்பு திரை நாடு. அந்த நாட்டில் எவ்வாறு ரஷ்யா ஒரு பாரிய இரும்பு திரை நாடாக இருந்ததோ அதே போல் சீனாவும் இரும்பு திரை நாடாக இருந்தது. அந்த நாட்டிலிருந்து செய்திகள் வெளிவருவதில்லை. அதே போல் அந்த நாட்டுக்கு வெளிநாட்டவர்கள் செல்வது மிக அரிதாக இருந்தது. கம்யூனிசம் சார்ந்த சிந்தனை கொண்ட நாடுகளது தலைவர்கள்லாம் பொதுவாக சீனாவுக்கு சென்று வருகின்ற நிலை இருந்தது. நீண்ட காலமாக முதலாளித்துவ சிந்தனை கொண்ட நாடுகள் சார்ந்த தலைவர்கள் சீனாவுக்கு பயணம் செய்வதில்லை. என்றாலும் சீனாவுக்கு பயணம் செய்கின்ற அமெரிக்க அதிபர்கள் வரிசையில் முதன் முதலில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பயணம் இடம்பெற்றது. உங்களுக்கு ஒரு குழுவுக்காக ஆண்டை சொல்கின்றேன். 1972 ஆண்டுதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் மேற்கொள்ளப்பட்டது. சீனாவுக்கான அரசுமுறை பயணம் முதல் தடவையாக ஒரு அமெரிக்க ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்பட்டது. 1972 இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது. எங்களது வியாழக்கிழமை நிகழ்ச்சிகளிலே நாங்கள் இந்த விடயம் பற்றி பேசியிருக்கின்றோம். சீனாவுக்கான அரசுமுறை பயணத்தை மேற்கொண்ட முதலாவது அமெரிக்க ஜனாதிபதி யார் என்பதுதான் கேள்வி. சீனாவுக்கான அரசுமுறை பயணத்தை மேற்கொண்ட முதலாவது ஜனாதிபதி யார், இதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தருகின்றோம். அந்த விடைகளிலிருந்து நீங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது விடை ரொனால்ட் ரேகன், இரண்டாவது ஜிம்மி கார்ட்டர், மூன்றாவது ரிச்சர்ட் நிக்சன். ஒரு அமெரிக்க அல்லது முதலாளித்துவ உலகத்திலிருந்து சீனாவுக்கு பயணம் செய்வது என்பது மிகப்பெரிய விடயம். அந்த காலத்தில் இது மிக பிரபலமாக பேசப்பட்டது. சீனா ரஷ்ய சார்பான ஒரு சமவுடைமை பொருளாதார கம்யூனிச அரசியல் சித்தாந்தம் கொண்ட ஒரு நாடு. மாவோ சேதும் காலத்தில் சீன புரட்சி ஏற்பட்டு அப்படி ஒரு முறை இருந்த. இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு பயணம் செய்வது ஒரு பெரிய விடயமாக பேசப்படுகிறது. அமெரிக்காவிலும் சரி, சீனாவிலும் சரி, உலகத்திலும் சரி. வருகின்ற வாரங்கள் அதுதான் மிக முக்கியமான தலைப்புச் செய்திகளாக இருக்கும் உலக ஊடகங்களில். இப்போ பொதுவாக நாங்கள் தமிழக தேர்தல் எங்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டாலும் உலக அளவில் அது பேசப்படுவதில்லை ஏனையோ ஊடகங்களில். இப்போது உலக ஊடகங்களில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான விடயம் இந்த அமெரிக்க அதிபரது சீன விஜயம். கேள்வி இதுதான். இந்த வேளையில் நாங்கள் அதை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கேள்வியை கொண்டு வருகின்றேன். சீனாவுக்கான அரசுமுறை பயணத்தை மேற்கொண்ட முதல் அமெரிக்க ஜனாதிபதி யார் என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தருவோம். அந்த விடைகளிலிருந்து நீங்கள் கண்டுபிடியுங்கள். முதலாவது ரொனால்ட் ரேகன், இரண்டாவது ஜிம்மி கார்ட்டர், மூன்றாவது ரிச்சர்ட் நிக்சன். அலையுங்கள், பார்க்கலாம். 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் உங்களது விடைகளுடன் இணைந்திருக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே காந்தி ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார். அந்த பாடல் ஒலிக்கின்றது.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆம்பியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: நேர்களின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது.
4: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

நேர்களில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நேர்களை, நாங்கள் கொண்டு வந்த முதலாவது வினா, இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளுகின்ற ஆரவாரம் மிக பெருமளவில் இப்போது சூடு பிடித்திருக்கின்றது. அதுவும் மெலான் மஸ்க் அவருடன் செல்கின்றார். பல்வேறு விதமான வர்த்தக பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் எல்லாம் செல்கின்றார்கள் என்று பேசப்படுகின்றது. இதன் காரணமாக இன்னும் அதிகளவிலான சீன அமெரிக்க உறவுகள் தொடர்பான பல்வேறு விதமான விடயங்கள் இப்போது கொஞ்சம் நல்ல விடயமாக பேசப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விஜயத்தின் போது இப்போது பல கேள்விகள். சீனா ஒரு கம்யூனிச நாடு, மிக நீண்ட காலமாக ஒரு இரும்புத்திரை நாடாக இருந்தது ரஷ்யா போல. அமெரிக்க

0: ஜனாதிபதி என்பதுதான் பீனா. மூன்று விடைகள் தந்தோம், ஒன்று ரொனால்ட் ரேகன், இரண்டாவது விடை ஜிம்மி கார்ட்டர், மூன்றாவது விடை ரிச்சர்ட் நிக்சன். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வாங்க பஞ்சாஜ்.
1: இவர் ரிச்சர்ட் நிக்சன், அவர் தான் இங்கே போய் இப்போ 25 வருஷத்துக்கு மேலே இருந்த பனி போடுறதுன்றது தானே அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு பாடுபட்ட ஒரு முடிவுக்கு வந்தது. தூரவன்றதான் அப்போ மாவோ சேதுங்க தான் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சுவன் லாய் பிரைம் மினிஸ்டர் நன்றி காட்சி பேசி ஏதோ தன்னால முடிச்சது சரியான வைங்க. அந்த நேரம் தாய்வான் வந்து உங்களோட தான் யாரும் யாரும் அதை பற்றி சொந்தம் கொண்டாடுறது ஒப்புக்கொண்டு போட்டு ஒப்புக்கொண்டு போட்டு வந்தவர்.
0: அது வேற கதை.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் மாசன், சந்திரன்.
0: சந்திரன் வாங்கோ.
2: ஓமாம், இவர் பிப்ரவரி மாசம் அவர்களுமே போயிருந்தவர். ஆனா அவர் வந்து அந்த சோவியத் யூனியனுக்கு எகெயின்ஸ்டா தான் போயிருந்தார்.
0: பாத்துக்கறதில்ல,
2: அதுதான் அவ இந்த அவற்ற பெரிய நோக்கம், அவற்ற மாபிய நோக்கம் ஆனாலும் சரி வராது.
0: உண்மையில பாராட்டுகள். எங்கட அந்த நேயர்களுக்கு எல்லாம் அரசியல் ஞானம் அப்படியே நல்ல விஷயம். விடை தெரியுது, அது பாராட்டத்தக்கது. நன்றி,
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்
0: சொல்லுங்க. ஹாசனா,
3: என்ன ரொனால்ட் ரேகன், ஜிம்மி கார்ட்டர், மற்ற ஆர்ட் பதில்
0: ரிச்சர்ட் நிக்சன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். இது வந்து ரிச்சர்ட் நிக்சன். இவர் வந்து அந்த வியட்நாம் போர் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கும் போனவர். மற்றது அந்த ஒரு கண்டிய தனிய விட்டால் அது வந்து பாதுகாப்பு இல்லை. இன்டர்நேஷனல் அந்த அதோட தங்கண்ட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணினா தான் ஒரு நாட்டை தங்கண்ட கண்ட்ரோலுக்கு வச்சிருக்கிறோம்.
3: முதலாவது
0: அவர் ஒரு பிரபலமான அமெரிக்க ஜனாதிபதி. உங்களுக்கு வரலாறே தெரியுது, பேரை உச்சரிக்கிறீர்கள் பிள்ளைய. நன்றி,
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: நலம் நலம் ஜெயா.
5: அதுல வந்து ரிச்சர்ட் நிக்சனா, ரிச்சர்ட் நிக்சன் நிகழ்ச்சி எல்லாம் கேட்டு வந்ததுனா அருமையா இருந்தது. பாடலுக்கு விடுமுறை அடுத்த முறைக்கு
0: சந்திப்போம்.
5: கேட்டு வந்திருந்தா குயின்சன் முதலாவது வந்த நிகழ்ச்சியா அப்படி எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு வந்திருந்தா பாடலுக்கு வரல அடுத்த முறை சந்திப்பு. நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா வாங்க.
6: இவர் ரிச்சர்ட் நிக்சன் தான். 22 ஆண்டு 7 ட்ரிப்ல போயிட்டு வந்தவர். பிப்ரவரி 21 தேதி உங்க ரெஸ்டூரண்ட் எல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்டு முடிய முதல்ல வந்துட்டாங்க.
0: இல்ல, ஒரு நல்ல விஷயம் அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், சந்தோஷமா இருக்கு. நன்றி.
6: அதுதான், அதுதான். நன்றி,
0: நன்றி.

0: நிகழ்ச்சியில் நடத்தினீர். வணக்கம்.
1: வணக்கம், நான் சுதன்.
0: சுதன் வாங்க.
1: சீனா திறந்து விடப்பட்ட நேரத்துல அந்த இது திறந்து விட சீனா பொது ஆக்களின் பழக்கத்துக்கு திறந்து விட போது முதல் பயணிச்சால் முதல் பல பகுதிக்குள்ள போனால் நான் என்றது எனக்கு ஒரு பெருமையும் சந்தோஷம்.
0: குடிமகன்
1: 30 வருஷத்துக்கு 31 வருஷத்துக்கு 96 ஆண்டு 4 மாதத்துக்கிட்ட அங்க இருந்தனா. அப்ப இப்ப மாதிரி எல்லாம் அந்த புல்லட் ட்ரெயின் எல்லாம் அப்ப இல்ல. ஒரு தூரத்துக்கு பயணிக்கிறதுக்கு 1.5 நாள் ஒரு ட்ரெயினுக்குள்ள இருந்ததும் இருக்குது. சங்காயில இருந்து பாஞ்சது இந்த பயணத்தின் நோக்கம் மாறியும் இருக்கலாம். அதாவது நான் வணக்கமா சொல்றது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ரைசிய சார்பான ஒரு இதொண்டு இருக்குது அவருக்குள்ள என்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு அந்த சந்தேகம் ஒன்று இருக்குது. அந்த இதுல பாக்கல சில வேளையில இந்தியால நேட்டோவோட முறிஞ்சாச்சு. அப்ப அங்கால எண்டுவே ஒரு ஒரு வகையான மாற்று பாதையை காட்டி இதைக்கு கொதியேற்றதும் நேட்டோக்கு கொதியேற்றதும் ஒரு நோக்கமா இருக்கலாம் நம்புறேன். பாப்போம்.
0: நன்றி சுதன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மூர்த்தி.
0: மூர்த்தி வாங்க.
2: ரிச்சர்ட் நிக்சன் தான்.
0: நன்றி.
2: மற்றது ஸ்டாலின் அமைக்க வந்து 2வது பாட்டு தான் போட்டது அந்த
0: விளங்கியல. மூர்த்தி விளங்கியல், நீங்க என்ன சொல்றீங்க?
2: 2021 ஆம் ஆண்டு ஸ்டாலின் பிரசிடன்ட் இதாக்குறது தானே முதலமைச்சர் பதவி இருக்கிறாரு. அது அந்த நேரத்திலே 2வது தான் அந்த தமிழ் பாட்டு போட்டாங்க.
0: சரி சரி. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். காந்தி.
0: காந்தி வாங்க.
3: ரிச்சர்ட் நிக்சன் வந்து.
0: ரிச்சர்ட் நிக்சன். நன்றி காந்தி.
3: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். நிர்மலா.
0: வாங்க நிர்மலா.
4: இது வந்து 3வது விட
0: ரிச்சர்ட் நிக்சன்.
4: ஆமா.
0: பேரை சொல்லணும் நிர்மலா. ரிச்சர்ட் நிக்சன். சரி. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் சார்.
0: வாங்க சொல்லுங்க.
5: அமெரிக்கா ஜனாதிபதி நிக்சன் சார்.
0: நிக்சன். நீங்க அந்த டாக் ஃபுல்லா சொல்லிருங்க. ரிச்சர்ட் நிக்சன் வராம இருக்கும் பண்ணிட்டு நிக்சன் நண்டு. அது ஒரு நல்ல. நாங்களும் முந்தி பள்ளிக்கூடங்கள்ல அப்படித்தான் முதல் பேரோட சேர்த்து சொல்லாம கடைசி பேரை சொல்லி வர்றது. நன்றி நன்றி. ஆமாம். அது ரிச்சர்ட் நிக்சன் என்பது மிக சரியான விட நேர்கள் பாருங்கள். நான் ஒரு வரலாற்றை திருப்பி பார்க்கறதுக்காக தான் அந்த கேள்வியை கொண்டு நான் சும்மா விடையிலாது தானே. ரொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா போகிறாரன்ட்டு நாங்கள் சும்மா அவரை விடையிலாது. எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் விடுவோம் என்றதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டு நன்றி ஓடோடி வந்து விடை தந்து பல விடயங்களை பேசினீர்கள். ஏன் போனார், ஏன் போகிறார், இவர் அவர் ஏன் போனார், இவர் ஏன் போகிறார் என்று இனி நான் சொல்லத்தவை வேண்டும். ஒரே ஒரு விடயம் மட்டும் கூடுதலாக சொல்கிறேன். முதலில் அமெரிக்கா ஜனாதிபதி ஒருவர் சீனாவுக்கு சென்றது ரிச்சர்ட் நிக்சன் 1972 ஆம் ஆண்டு. மாவோ ஜெதுங் அப்போது அமெரிக்கா சீனாவின் அதிபராக இருந்தவர். அவர் கலாச்சார புரட்சியின் தந்தை என்று போற்றப்படுவர். மாவோ மாவோ ஆண்டெல்லாம் பாடலெல்லாம் அவருக்கு தெரியும் தானே. அது பெரிய கலாச்சார புரட்சி. அது ஒரு ஒரு ஒரு சீனாண்ட வரலாறு வரைக்கும் நாங்கள் அதை பற்றி பார்ப்போம் வியாழக்கிழமைகளில். அதேவேளை இன்னொரு செய்தியையும் தர வேணும். அமெரிக்காவுக்கும் சீன அதிபர் முதலில் வருகை தந்தது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு 1984 ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி தான். ஜோவா ஜியாங் அவர்தான் சீன அரசாங்க தலைவர். அவர்தான் முதன் முதலில் அமெரிக்காவுக்கு வந்தவர். அந்த வேளையில் அதிபராக இருந்தவர் ரொனால்ட் ரேகன். முதல் பெண்மணி நான்சி, இவர்கள்தான் அவர்களை வரவேற்றார்கள் வெள்ளை மாளிகையில். இந்த பிரதமர் ஜாவோவாவுக்கு முழு இராணுவ மரியாதைகள் வழங்கப்பட்டது. பின்னர் ரொனால்ட் ரேகனும் நான்சியும் சீனாவுக்கு பயணம் செய்தார்கள். அதன் பிறகு நிறைய ஜனாதிபதிகள் பதவி பயணம் செய்திருக்கின்றார்கள். ரிச்சர்ட் நிக்சன், ஃபோர்ட் போயிருக்கிறார், ரொனால்ட் ரேகன், அதே போல் ஜார்ஜ் HW புஷ், வில்லியம் கிளிங்டன் போயிருக்கின்றார், ஜார்ஜ் W புஷ் போயிருக்கின்றார். இதைவிட பராக் ஒபாமா, அவர் ஒரு 4-5 தடவை போயிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப், அவர் இது 2வது தடவை. 2017 ஆண்டும் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு விஜயம் செய்திருந்தார். இப்பொழுது நிகழ்ச்சிகளுடன் இணைந்து சிறப்பித்த நேயர்களுக்கு நன்றிகள். நேரம் சரியாக 8:29 நிமிடம். இந்த வேளையில் சாரா விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்கின்றது.

0: அந்த பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 8:34 நேர்களில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த வினாவுடன் இணைந்திருக்க போகின்றோம். அந்த வினா வருவதற்கு முன்னர்,
1: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222. 16700-2222. J.CA.

நேர்களை, இப்பொழுது கண்டா வைரஸ் என்ற வைரஸ் இப்பொழுது எங்களது மனித குலத்தை கொஞ்சம் மீண்டும் பயமுறுத்த தொடங்கி இருக்கின்றது. பல்வேறு விதமான வைரஸ்கள், கொரோனா வைரஸ் போய் இப்போது கண்டா வைரஸ் வந்திருக்கின்றது. இது மிகப்பெருமளவு அச்சுறுத்தலை, உலகளவில் ஒரு பீதியை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்றாலும் அந்தந்த நாடுகள் தமது நாடுகளில் இந்த பிரச்சனை இல்லை இல்லை என்று தொடர்ச்சியாக அறிவித்து வருகின்றார்கள். பயப்பட தேவையில்லை என்ற அரசாங்கத்தின் பொறுப்பது. அப்படி அறிவித்து வந்தாலும் இப்போது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 4 பயணிகள் கொண்டு சென்று அங்கே 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த கப்பலில் வந்தவர்கள், கேள்வி என்னவென்றால், இந்த பயணிகள் கப்பல் நெதர்லாந்து நாட்டுக்கு சொந்தமான கப்பல். நெதர்லாந்து நாட்டுக்கு சொந்தமான இந்த கப்பல் எந்த நாட்டிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்தது? நெதர்லாந்து நாட்டுக்கு சொந்தமான இந்த கப்பல் எந்த இடத்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்தது? இடத்திலே என்று கேட்போம், அப்பதான் குழப்பம் வரும். முதலாவது அர்ஜென்டினா, இரண்டாவது கேப் பேர்ட் தீவுகள், மூன்றாவது கனேரி ஐலண்ட்ஸ். கனேரி தீவுகள் நான் ஐலண்ட்ஸ் என்று சொல்கிறேன். முதலாவது அர்ஜென்டினா, இரண்டாவது கேப் பேர்ட் தீவுகள், மூன்றாவது கனேரி தீவுகள். எந்த இடத்திலிருந்து இந்த கப்பல் தனது பயணத்தை ஆரம்பித்தது? அலைங்கள் பார்க்கலாம், 4164 6 4 4 6 2 2 2. நேர்களை, மீண்டும் ஒருமுறை கேள்வியை தருகின்றேன். கேள்வி என்னவென்றால், இப்போது இந்த கண்டா வைரஸ் மிகப்பெருமளவு அச்சத்தை மனித குலத்துக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த வைரஸுக்கு, இந்த வைரஸ் பரவலுக்கு காரணமாக ஒரு பயணிகள் கப்பல் காரணமாக அமைந்தது. அந்த கப்பலில் தான் முதல் முதலில் கண்டறியப்பட்டார்கள். ஒரு 3 இறந்திருக்கின்றார்கள். கேள்வி, இந்த கப்பல் எந்த இடத்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்தது? முதலாவது விட அர்ஜென்டினா, இரண்டாவது கேப் பேர்ட் தீவுகள், மூன்றாவது கனேரி ஐலண்ட்ஸ். பேசுங்கள், அலையுங்கள் விடைகளுடன். இப்பொழுது 4 1 6 6 4 4 6 2 2 2 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து பேசலாம். இது நிர்மலா விரும்பி கேட்டபா.

0: இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நினைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வாசன்.
1: அந்த மூன்று பதினேழு சொல்ல மாட்டீங்களா திரும்ப?
0: முதலாவது விட அர்ஜென்டினா. அந்த கப்பல் எந்த நாட்டிலிருந்து தனது பயணத்தை தொடங்கியது என்பதுதான் கேள்வி. முதலாவது விட அர்ஜென்டினா, இரண்டாவது விடை கேப் பேர்ட் தீவுகள், மூன்றாவது கனேரி தீவுகள்.
1: கனேரி தீவுகள் எனக்கு அப்படித்தான் எனக்கு கனேரி தீவுகள் எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வாங்க
2: சாரா. அர்ஜென்டினா.
0: அர்ஜென்டினா.
2: ஆமா.
0: அர்ஜென்டினாவில இருந்து அர்ஜென்டா வெளிக்கிட்டு இருக்கேன்.
3: அங்கிருந்துதான் இந்த வைரஸ் அவுட் பிரேக்
0: பண்ணினா
3: எனக்கு ஒரு யாருக்கும் அந்த தொட்டு வரையில அப்படி என்ற மீடியா சொல்லி இருக்கு பாப்போம்.
0: இங்கே கனடாவுக்கு நாலு பேரை கொண்டு விட்டுருக்கணும், பிரிட்டிஷ் கொலம்பியாவில்.
3: ஆமா ஆமா. ஆனா சிம்டம் ஒன்றும் இல்லை என்று அறிவிக்கிறேன்.
0: ரெண்டாயிரம் 21 தனிமைப்படுத்தப்பட்டிருக்கணும்.
3: ஆமா
0: சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம். நன்றியா.
0: ஏன் வாங்கும்
4: அவன் இது வந்து அர்ஜென்டினா தான் வெளிக்கிட்டு இருக்கு. ஆனா பரவாயில்ல ஓரளவுக்கு. என்னன்னா 150 பேருக்குள்ள கப்பல் தான், சின்ன கப்பல் தான். நான் போனது 5000 பேர் போற கப்பல் நினைச்சு பாருங்க எவ்வளவு பேருக்கு வந்துருக்கு பாவங்க.
0: உண்மைதான். சரியா சரிங்க.
4: அது இங்க வெளிநாட்டு யூரோப்புக்குள்ள மாதிரி அந்த 5000-4000 பேர் போற கப்பல் கூட வலிக்கிறது முன்னாடி எப்பவும் ஓடிக்கொண்டு இருக்கு. இப்ப ரோயல் சர்வீஸ் உலகத்துல பெரிய கப்பல், அதுலயும் தான் வந்திருந்த நிலைமை நினைச்சு பாருங்க எவ்வளவு பாவங்க. இதோட போயிட்டு தலைக்கு வந்த சிலப்பாடு போன மாதிரி நல்ல இவ்வளத்தோட தப்பிட்டாங்க.
0: மக்களும் வந்தவை
4: வந்திருக்கணும். ஒரு சில ஆட்கள் அவையில அங்கேயே தனிமைப்படுத்தி அங்கிருந்து தனி பிளைட் விட்டு எடுக்கணும். இங்கே இருந்து தனி பிளைட் விட்டு அவையில எடுத்து கொஞ்ச நாளைக்கு இதுல தடுப்புல வச்சுதான் வெளியில ஓடினா.
0: இங்கேயும் அப்படிதான் தடுப்புல வந்து வச்சிருக்கணும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில.
4: இப்படிதான் நல்லவள அந்த பெரிய கப்பல்ல வராது சந்தோஷப்படும். நன்றி
0: நன்றி நன்றி ஜெயா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம். வந்து வாங்க
0: சொல்லுங்க.
5: எல்லாருக்கும் நல்லது இறைவன் எல்லாருக்கும் நல்ல கொடுப்பான். நான் ஒன்றுதான் வாசன் சொல்றேன்னா நான் கொடுத்த பதவி நாராயணனுக்கு.
0: நன்றி. மீண்டும் பேசுவோம். வணக்கம்.
6: ரவிசந்திரன்.
0: சந்திரன் வாங்க.
6: ஆஜின்னா அதே சமயம் இப்ப என்ன சொன்னால இப்ப வேர்ல்ட் கப் மேட்ச் வரைக்கும் கொஞ்சம் பயப்பட வேண்டிக்கிறாரு.
0: என்ன
6: வடிவம்
0: சிலி இந்த மிளகாய் பழம் இருக்கல்லோ அந்த வடிவத்துல அந்த சிலி என்று வந்தது. அப்ப அது அந்த அதை மனதில வச்சிருந்தீங்கன்னா சரி சிலி என்று.
6: அச்சுறுத்தலா இருக்கு அந்த விளையாடுறதையும் யோசிப்பினேன் அந்த நாடுகளையும் யோசிக்க வேண்டியிருக்கு. நன்றி வாசன்.
0: நல்ல தூரம் கூட சிந்திக்கிறீங்க. நன்றி
6: நன்றி
0: நன்றி. நேர்களே, விடை சொன்னால் விலகி கொள்ளவனும் காசினால். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: கனேரி
0: தீவுகள் விடை என்று சொல்றீங்களே. நன்றி நன்றி. அப்பன் நிகழ்ச்சியில் இணைந்தவருக்கு அடிக்கடி கலந்து கொள்ளுங்கள். வணக்கம்.
8: வணக்கம். நான் சுதன் கவிக்கிறேன்.
0: சுதன்
8: அர்ஜென்டினா. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம் பாசன். நிர்மலா.
0: நிர்மலா வாங்க.
9: இது வந்து அர்ஜென்டினா.
0: அர்ஜென்டினா
9: என்ன.
0: நன்றி
9: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா, வாசன் கோதாஸ்
0: வாங்க உபதாஸ்.
7: சரியா செய்திகளை காது கொடுக்க மறந்துட்டேன்.
0: என்ன நீங்களும் வளர்க்கணும்னா இது என்ன கதை? இது
7: எங்கேயிருந்து வெளிக்கிட்டேன்றதே சரியா காது கொடுக்க மறந்துட்டேன். அர்ஜென்டினா இந்த மற்ற கனடிய தீவுகள் நம்பிக்கை இல்லை, ஏனென்றால் அங்கேருந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அர்ஜென்டினா தான்.
0: சரி,
7: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: மூர்த்தி அழைக்கிறேன், இது அர்ஜென்டினா.
0: மூர்த்தி அர்ஜென்டினா, நன்றி
10: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வாசன், காந்தி
0: காந்தி வாங்க.
11: ஆனா அர்ஜென்டினா தான் பாதில், ஆனா அதே கப்பலுக்கு அடிச்சு கலைக்கலாம் போல கிடக்கு, உங்களோட கலைக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல.
0: சரி,
11: நன்றி
0: நன்றி நன்றி காந்தி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: ஹலோ, வணக்கம் தர்ஷினி, எப்படி இருக்கீங்க?
0: நலம் தர்ஷினி, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
12: நல்லா இருக்கேன். விட வந்து அர்ஜென்டினா.
0: நன்றி நன்றி.
12: ஓகே, நன்றி
0: தர்ஷினி. இப்பொழுது இன்னொரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வாங்கோ சிவலிங்கம். நன்றி நன்றி
13: நன்றி சார், வாய்ப்பு.
0: ஆமாம், அது அர்ஜென்டினா என்பதுதான் மிகச்சரியான விடை. அர்ஜென்டினாவிலிருந்து தான் அந்த காண்டா வைரஸ் எலிகள் மூலம் பரவக்கூடியது என்று சொல்லப்படுகின்றது. இந்த கப்பலில் பரவியிருப்பது ஆண்டிஸ் என்ற உருமாறிய வகையாகும் என்று சொல்லுகின்றார்கள். இது மனிதர்களிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் தன்மை கொண்டது என்பதால் சுகாதாரத்துறையினர் எல்லா நாடுகளிலும் மிக எச்சரிக்கையுடன் இருக்கின்றார்கள். உலக சுகாதார நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் துறைமுகத்திலேயே பயணிகளை பரிசோதனை செய்த பின்னரே விமானத்தில் ஏற அனுமதித்ததாக சொல்லப்படுகின்றது. அப்படி அனுமதித்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், அந்தந்த நாடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற வகையில் இப்பொழுது கனடாவிலும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதை நேர்கள் அறிவீர்கள். எங்களது செய்திகளை கேளுங்கள், செய்திகளில் இது அடிக்கடி சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. உயிர்கொல்லி கண்டா வைரஸ் பரவல் காரணமாக நடுக்கடலில் தவித்த சொகுசு கப்பலில் இருந்த கனேடிய பயணிகள் மீட்கப்பட்டு தற்போது தாயகம் திரும்பிக் கொண்டு வரப்பட்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஸ்பெயினின் கனேரி தீவுகளில் கப்பலிலிருந்து இறங்கிய அவர்கள் கியூபெக் மாகாணத்தை நோக்கி விமானத்தின் மூலம் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். கியூபெக் சிட்டியிலிருந்து சுமார் 2 மணி நேர தொலைவில் அவர்கள் விமான நிலையத்துக்கு வரும் பயணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முழுமையான பாதுகாப்பு கவச உடைகள் அணிந்துதான் விமானத்தில் ஏற்றப்பட்டிருக்கின்றார்கள். எல்லா விதமான பாதுகாப்பும் ஏற்ற அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கனடாவுக்குள் இவர்கள் மூலம் பரவுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. கனடிய சுகாதாரத்துறை மிக கவனமாக அவர்களை கையாண்டிருக்கின்றது. இந்த சொகுசு கப்பலில் 8 பேருக்கு இந்த வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 3 பேர் உயிரிழந்திருந்தார்கள். கப்பலில் மொத்தம் 130 பயணிகளில் 4 பேர் கனடியர்கள். இவர்கள் யாரிடம் இதுவரை நோய்க்கான அறிகுறிகள் தென்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. கப்பல் ஓசன் வைட் எக்ஸ்பெடிஷன்ஸ் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்றது. இந்த கப்பல் அர்ஜென்டினாவிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்து கேப்பேர்ட் தீவுகள், கனேரிஸ் தீவுகள். கேப்பேர்ட் தீவு என்பது ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஒரு தீவு தான் கேப்பேர்ட் தீவு. இது போர்த்துகீஸ் மொழி தான் அங்கு பேசப்படுகிறது. கேப்பேர்ட் தீவில் கேப்பண்டா தெரிந்தால் முனை, கேப்பேர்ட் அந்த வேர்ட் என்ற அந்த மேற்கு ஆப்பிரிக்காவில் ஒரு முனை இருக்குது. நாடுகளுக்கு ஒவ்வொரு முனை இருக்குது. மிக சுருக்கமாக விளக்குறேன்னா கன்னியாகுமரி முனை, பருத்தித்துறை முனை, 2 முனைகள் இருக்குது. அந்த நிலப்பகுதிகளில் இருக்கும் முனை, கடலுக்குள் நீட்டிக்கொண்டிருக்கும் பகுதி முனை. அப்படி அந்த கேப்பேர்ட் வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் கடலுக்குள்ளே நீட்டிக்கொண்டிருக்கிற ஒரு சின்ன கேப்பேர்ட் ஐலண்ட் மாதிரி இருக்கும். அந்த முனையில் உள்ள நாடு தான் கேப்பேர்ட். அது ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய, மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கு வந்து தரித்து நின்றார்கள். பிறகு கனேரி தீவுகள், இது வட மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள தீவு. ஸ்பெயின் நாடு இந்த கனேரிஸ் தீவுகளை வைத்திருந்தது. இந்த நாடுகான் பயணிகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகான் பயணிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனம் இந்த கனேரிஸ் தீவுகள் என்றால் அவர்களது கப்பல்கள் புயல் கடல் அலைகள் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த கனேரிஸ் தீவு வரலாற்று காலத்தில் உதவி இருக்கின்றது. ஸ்பெயின் ஸ்பானியர்கள் அங்கு இருக்கின்றார்கள் கனேரிஸ் தீவுகள் என்று சொன்னால். அதற்கு காரணம் ஸ்பானியர்களும் போர்த்துகீசர்களும் இந்த 17-18 நூற்றாண்டுகளில் மிகப்பெரிய வல்லரசுகள், நாடுகாண் பயணங்களில் முன்னோடிகள். அவர்கள் இந்த கடற்கரை சார்ந்த இடங்களை தான் பெருமளவு தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த இடங்கள் போர்த்துகீஸ், கேப்பேர்ட் போர்த்துகீஸ், கனேரி தீவுகள் ஸ்பானிய நாட்டுக்கு சொந்தமான தீவுகளாக இருந்தன. அது ஒரு மேலதிக தகவலாக தந்திருந்தேன். என்ற வகையில் இந்த அர்ஜென்டினா என்பது, அதையும் உங்களுக்கு தெரியும் என்றாலும் நான் இந்த கடமைக்கு சொல்ல வேணும், அர்ஜென்டினா என்பது தென்னாப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஒரு மிக முக்கியமான நாடு. இது ஒரு மிகச்சிறந்த ஆடு வளர்ப்புக்கு முக்கியம் பெற்ற நாடு. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இங்கிலாந்துக்கு ஆடுகளை ஏற்றுமதி செய்வதில், ஆட்டிறைச்சி ஏற்றுமதி செய்வதில் மிக முக்கியமான ஒரு நாடு. புவனஸ் அயர்ஸ் இதன் தலைநகரம். அர்ஜென்டினா என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் முக்கியமாக நினைவுக்கு வருவது கால்பந்து தான், ஃபிஃபா வேர்ல்ட் கப் தான் நினைவுக்கு வரும். இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்களான் அர்ஜென்டினா தான். புவனஸ் அயர்ஸ் இதன் தலைநகரமாக இருந்தாலும் இந்த நாட்டில் பல்வேறு விதமான நகரங்கள் மிக பிரசித்தி பெற்ற நகரங்களாக விளங்குகின்றன. புவனஸ் அயர்ஸை தலைநகரமாக கொண்டிருக்கக்கூடியது ஃபோக்லண்ட் தீவுகள் என்ற ஒரு தீவு இருக்கிற அர்ஜென்டினாவுக்கிட்ட. அது மிக பிரபலமான ஒரு தீவு. ஒரு காலத்தில் அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் யுத்தத்தை தோற்றுவித்த தீவு என்று சொல்வார்கள் இந்த ஃபோக்லண்ட் ஐலண்ட். அது உருளைக்கிழங்கு உற்பத்திக்கு மிகப்பெரிய புகழ் பெற்ற தீவு. அதனால் தான் இன்றும் இங்கிலாந்து தனது தீவு என்று சொல்லி அதை சொந்தம் கொண்டாடி வருகிறது. அது எப்போ திரும்ப வெடிக்குதோ தெரியாது. அந்த நாடுகளுக்கிடையிலான யுத்தம் மீண்டும் எப்போது ஆரம்பமாகுமோ என்று தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த அர்ஜென்டினா நாட்டில் பம்பாஸ் என்ற புல்வெளி இருக்கின்றது. இந்த புல்வெளி தான் இங்கு ஆடு வளர்ப்புகளுக்கு மிக பிரதான ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அதனால் ஆடு வளர்ப்பு மிக பிரசித்தி பெற்றது. அதைவிட கோதுமை உற்பத்தி, சோள உற்பத்தி போன்ற உற்பத்திகளும் மிக பிரபல்யம் பெற்றவை. பால் உற்பத்திக்கு மிக பிரபலம் பெற்ற நாடாக விளங்குகின்றது. இங்கு பரானா பராகுவே என்ற ஒரு நதி பாய்கிறது இந்த அர்ஜென்டினா நாட்டில். அந்த நதி இந்த நாட்டின் மிகச்சிறந்த ஒரு வளமாக விளங்குகின்றது. இப்படி அர்ஜென்டினா பற்றி நிறைய பேசலாண்ணீர்களே, இப்போது நேரம் போதாது. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அது பற்றி நிறைய கதைப்போம். விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நெல் பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட பஞ்சாட்சரம் டொன்மில் சந்திரன், காசிநாதன், குயின்ஸ்டன், குகதாஸ், நோர்வேஜியா, சாரா, சுதன், மூர்த்தி, காந்தி, நிர்மலா, சிவலிங்கம், அப்பன், தர்சினி ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து விடை சொல்ல வேண்டும். நான் பல முறை சொல்வது உண்டு. ஏனென்றால் விடை சொல்லுகின்ற போதுதான் அந்த உண்மையான அந்த ஒரு பிணைப்பு வரும். அப்படி பிணைப்பு வருகின்ற போது உங்களை அறியாமலேயே இதை நீங்கள் மினக்கட்டெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கேயானும் இது இந்த தகவலை கேட்கின்ற போது அப்படியே மூளையில் பதியும். அந்த பிணைப்பை ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தினால் நிச்சயமாக இப்போ பாருங்கள், எவ்வளவோ விடயங்களை நீங்கள் சாகவாசமாக என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஒரு சின்ன தூசுமாய் தூக்கி எடுத்து சொல்லிட்டு போடுறீர்கள். அதற்கு கேட்க வேண்டும், தேட வேண்டும். அந்த தேடுதலை ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. நீங்கள் நான் உங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் கதைக்கக்கூடாது. அதில் எங்கள் நோக்கம் அப்படி சின்னத்தனமே கதைக்கக்கூடாது. இது வந்து நானும் நீங்களும் சேர்ந்து இந்த விடயங்களை பற்றி பேசிக்கொள்வது, அவ்வளவுதான். அது பேசிக்கொள்ள கேட்கின்ற அத்தனை நேர்களுக்கும் ஏதோ ஒரு நல்ல விடயங்கள் செல்ல என்பது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். ஆகவே மற்றவர்களுக்கு நல்ல விடயங்களை நீங்களும் உங்களை அறியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். யாரோ ஒருவர் சொன்னது போல, நாங்கள் என்ன பெரிய கொடைவள்ளல்களாக இருக்க தேவையில்லை. மற்றவர்களுக்கு நல்ல பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலே அதுவே மிகப்பெரிய தானம்தான். நல்ல விடயங்களை பேசுதல், நல்ல விடயங்களை சொல்லுதலும் மிகச்சிறந்த ஒரு சேவை. அதை செய்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள். நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு சில நேர்களது பாடல்கள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. டொன்மில் சந்திரன் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார், அதே போல் தவம் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார், மூர்த்தி ஒரு பாடல், மேடம் சிவலிங்கம், இவர்களது பாடல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
3: 416-821-0462.
4: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துபம் எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துபம் எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில் மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
6: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும்.

0: ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 9056677200. 9056677200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757. 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

ஜோஷிப்ப, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்ப. ஹலோ, குட் மார்னிங் ஜோஷிப்பா.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும்.

0: ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David
1: 416-271-5992
0: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992

பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-604 9.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD TV HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

இணைவோம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888, குணா குணராஜா, 646-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.

0: உங்களின் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-567-6672. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 416-821-0462.
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
4: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சு ஏறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சு ஏறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay? No problem indigenam.
6: Bar kalamu closing da tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: என்ன
9: பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போயிட கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். நீங்களே
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 9052708800. 9052708800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: Experience radio like never before. Tamil HD Radio.
5: Tamil FM.
4: Now in hybrid digital.

0: இது முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
6: வொர்க்கிங் ஃபார் யூ.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

ஒளிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து

0: ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்
1: பவுன் அடகு சேவை கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 9056677200 9067627
2: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே நோ நோ நோ
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem. And did you
4: bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஜி, இப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: நிகழ்ச்சிகளின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல. காசு
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்.

0: மே மாதம் 12 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் செய்யப்படுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LICO
2: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48 வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின் பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின் மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

கன்னியாகுமரா வந்து

மார விதி மார சதிகார கதி மார ஒரு நூறு படை மோத

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
9: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

0: Modul HD, Double HD. Asian Textiles in Maverum Mega Sale. Store-wide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough, Asians. மெகா சேல். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் காலை ஒளிபரப்பில் நேர்கள் அனைவருடனும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய காலை ஒளிபரப்பில் பல்வேறு விதமான சுவையம்சங்கள், உங்கள் மனதுக்கு இனிமையான பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. இந்த வேளையில் நாங்கள் 9 மணி தொடக்கம் 10 மணி வரை நேர்களது விருப்ப பாடல்கள், அந்த விருப்ப பாடல்களை நாங்கள் கேட்டறிந்து நாள் முழுவதும் இன்றைய 1 மணி வரை ஒளிபரப்ப இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 10 மணி தொடக்கம் 11 மணி வரை நாங்கள் 10க்கு 10 பாடல் உங்களுக்கு பட்டியல் தருவோம். அந்த பட்டியலை பயன்படுத்தி நீங்கள் வாக்களிக்கும் நேரம். 11 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10 பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பாகும். 12 மணி தொடக்கம் 1 மணி வரை வானவில் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அந்த 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும். அதே வேளை பல்வேறு விஷய விடயங்கள், இந்த பல்சுவை கதம்ப தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் செவிகளுக்கும் அறிவுக்கும் தேடலுக்கும் ஒரு நல்ல தீனியாக அமையும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். 4 மணி பொழுதும் இனிய பொழுதாக மாற இருக்கின்றதில் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் கேட்டு ரசித்து விரும்பி கேட்கின்ற பல விடயங்களை நாங்கள் உங்களுக்கு பாடல்களாகவும் அதேவேளை தகவல்களாகவும் வழங்க இருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர ஒளிபரப்பு உங்களை எப்போதுமே மகிழ்விக்கும். அது மட்டுமல்ல, நேர்கள் மாலை 5 மணி தொடக்கம் மீண்டும் எங்களது மியூசிக் கனெக்ட்ஸ் இன்றைய நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. மாலை 5 மணி தொடக்கம் 9:30 வரை நீங்கள் இணைந்திருக்கலாம். அதற்காக 1 மணி தொடக்கம் 5 மணி வரை நீங்கள் வெளியேற வேண்டும் என்பதல்ல, 1 மணி தொடக்கம் 5 மணி வரை நீங்கள் கேட்கின்ற பாடல்கள் உங்களுக்கு சில வேளைகளில் எந்த பேச்சும் இல்லாமல் தொடர்ச்சியாக பாடல்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறா, அதனை தமிழ் எச்டி உங்களுக்கு தீர்த்து வைக்கின்றது. அந்த பாடல்கள் எவை என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எங்களது நிகழ்ச்சிகளில் நீங்கள் அவ்வப்போது கலந்து கொண்டு நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களின் தொகுப்பாகத்தான் அது இடம்பெறும். நீங்கள் பல பாடல்களை கேட்பீர்கள், இது நான் கேட்ட பாடலாக இருக்கிறதே விரும்பி என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அதுதான் உண்மை. நீங்கள் கேட்ட அந்த பாடல்களின் தொகுப்பாக 1 மணி தொடக்கம் 5 மணி வரை அந்த இடைவெளிகளில் தொடர் நிகழ்ச்சியாக பாடல்களை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டு மகிழலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். 416-644-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தை பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். நான் எஃப்எம்இல் அலைவரிசையில் நிகழ்ச்சி செய்து கொண்டிருந்த போது சில நேர்கள் வந்து எச்டி நம்பரை நீங்கள் அடிக்கடி சொல்வதில்லை என்று குறை சொன்னார்கள். அது எனக்கு என்னவென்று புரியவில்லை. நாங்கள் அடிக்கடி சொல்வதாக தெரிகின்றது, ஆனால் 1 நேர் 2 நேர் அல்ல, பல நேர்கள் அப்படி ஒரு தகவலை தெரிவித்தார்கள். நிறைவாக நடந்த நிகழ்ச்சியில் பல நேர்கள் அப்படி ஒரு குறைபாட்டை, 1 நேர் தொடங்க எல்லா நேர்களும் அப்படி தொடங்கினார். எஸ்டியின் நம்பர் மிக இலகுவானது. 416-644-2222 என்ற தொலைபேசியில் உங்களுக்கு சில வேளைகளில் எஸ்டியுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் நீங்கள் எங்களது அலுவலகத்துடன் தொடர்பு கொள்ளலாம். 416-644-3300 இது தொலைபேசி இலக்கம், எங்களது அலுவலகத்தின் தொலைபேசி இலக்கம். மீண்டும் ஒரு முறை, 416-644-3300 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் எச்டி நம்பர் உங்களுக்கு கடினமாக இருந்தால், அது பெரிய கடினம் அல்ல, மிக இலகுவானது, 416-644-6222 என்ற இலக்கத்துடன். ஆக நான் 3 இலக்கங்கள் தான் முக்கியம், 642. இதை நினைவுபடுத்தினால் மிக இலகுவாக எஸ்டி நம்பரை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். பல்வேறு விதமான தகவல்கள், நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, உங்கள் மனதுக்கு இனிய பாடல்களை நீங்களே கேட்டு ரசிக்கின்ற அதில் இருக்கக்கூடிய இன்பம் வேறு எதிலும் இல்லை. நாம் விரும்பி கேட்கின்ற பாடல் சிஎம்ஆரில் ஒளிபரப்பாகின்றது என்ற அந்த உணர்வு, அதை நீங்களே கேட்கின்ற போது ஏற்படக்கூடிய அந்த இன்ப பூரிப்பை தினமும் நீங்கள் அனுபவிக்கலாம். தினமும் 1 தடவை அல்ல, 2 தடவைகளுக்கு மேல் நீங்கள் அனுபவிக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா விடியல் ஒளிபரப்புடன் நாங்கள் பயணிப்போம்.
1: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
2: தமிழ் எச்டியின் விடியல்.
0: இப்பொழுது செய்தி அறிக்கையுடன் இணைந்திருப்போம். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகளின் நேர்கள்
2: மனத்தியாலச் செய்திகள்.
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ். யாழ் போதனா வைத்தியசாலையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் வைத்திய சேவை வழமை போல் நடைபெறுவதாகவும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையானார். தமிழகத்தில் உள்ள 717 மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஷென்யூன் நகரை குறிவைத்து போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதை அடுத்து தாம் காவல்துறை மற்றும் பொது பாதுகாப்புத்துறையை தொடர்பு கொண்டதாக கனேடிய வெளிவிவகாரத்துறை தெரிவித்துள்ளது. எந்தவொரு இலக்குகளோ அல்லது இறுதி நோக்கமோ இல்லாமல் சட்டவிரோதமான அதிக செலவுகளை ஏற்படுத்தும் ஒரு போருக்குள் அமெரிக்கர்களை இழுத்துச் செல்றதற்காக அமெரிக்க செனட்டர் சக் ஷூம டொனால்டு டிரம்பை கடுமையாக சாடியிருக்கின்றார். அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்துவதால் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் வாக்குமூலம் அளிக்க ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் அழைக்கப்படுவதாகவும் பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்வில தெரிவித்துள்ளார். காலியில் உள்ள டிக்ஷன் சந்தையில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் ஒருவர் காயமடைந்து காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 11% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது இலங்கையின் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினருக்கு பாரிய அடியாகும் என்று தேசிய தொழில் முனைவோர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் இந்திய நடன கலைஞர்கள் ஒன்றிணைந்து நிகழ்த்தவுள்ள உலகின் மிகப்பெரிய பரதநாட்டிய பயிற்சிக்கான கின்னஸ் உலக சாதனை முயற்சி சங்கமம் 2026 எதிர்வரும் 2026 ஜூன் 14 திகதி கொழும்பு காலிமுக திடலில் நடைபெற உள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். போலி ஆவணங்களை சமர்ப்பித்து முறையற்ற வகையில் ராஜேந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் 25 திகதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சிகளுக்கும் அதிக உறுப்பினர் கொண்ட கட்சியின் கருத்துக்களுக்கும் சமமாக மதிப்பளிக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை 2050 ஆண்டுக்குள் 1800 ஜிகாவேட்டாக அதிகரிக்க இந்தியாவுக்கு அதிவேக மின் வழித்தடம் தேவை என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் செயலாளர் சந்தோஷ் குமார் சாரங்கி கூறியிருக்கின்றார். 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடம் பெற நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கின்றார். வெறிநாய்க்கடி வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மற்றும் கடிக்கும் தன்மை கொண்ட ஆக்ரோஷமான தெருநாய்களை பராமரிப்பதற்காக பெருங்குடி பகுதியில் மாநகராட்சி சார்பில் தனிமைப்படுத்தல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நோய்களை குறைக்கவும் அதிகரித்து வரும் சுகாதார செலவுகளை கட்டுப்படுத்தவும் கியூபெக் அரசாங்கம் அடுத்த 5 ஆண்டுகளில் தடுப்பு சுகாதார பராமரிப்புக்காக 250 மில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகையை செலவிட உள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள நகராட்சி காவல் படைகளுக்கு எதிராக துன்புறுத்தல் மிரட்டல் மற்றும் பாகுபாடு ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக கூட்டு வழக்கை தொடர்ந்த பெண் காவல்துறை அதிகாரிகள் குழு இது ஒரு தொழிலாளர் பிரச்சினை அல்ல என்றும் பிரிட்டிஷ் கொலம்பிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதை ஏற்கும் என நம்புவதாகவும் கூறியிருக்கின்றனர். எரிசக்தி கொள்கை முடிவுகளில் கனேடியர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை காட்டிலும் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகளவில் முன்னுரிமை அளித்து வருகின்றனர் என்றும் இதன் விளைவாக புதிய குழாய்வழி திட்டங்களுக்கான ஆதரவும் கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்திருப்பதாகவும் அண்மைய கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய வீரர்கள் விசாரணை அதிகாரிகள் மற்றும் சிறை காவலர்கள் பலஸ்தீன கைதிகள் கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதாக எழுத்தாளரான நிக்கோலஸ் கிறிஸ்டா எழுதிய கட்டுரை வெளியானதை தொடர்ந்து த நியூயார்க் டைம்ஸ் நாளிதழுக்கு எதிராக இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சு கடும் எதிர்ப்பை வெளியிட்டு மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. ஈரானுக்கும் முக்கிய உலக வல்லரசுகளுக்கும் இடையே 2015 ஆண்டில் ஏற்பட்ட அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் தான் பங்கேற்றபோது இருந்ததை விட ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது இப்பொழுது மிகவும் கடினமாக உள்ளது என்று முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு ஈரானிய ராணுவ விமானங்களை பாகிஸ்தானின் விமான தளத்தில் நிறுத்தி வைக்க பாகிஸ்தான் அனுமதி வழங்கியிருப்பதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஈரானின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் நிதி செயற்பாடுகளை முடக்குவதற்கு வழிவகுக்கும் தகவல்களை அளிப்பவர்களுக்கு 15 மில்லியன் டாலர் வரையிலான வெகுமதியை டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதுடன், இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன், நேர்களே, இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதுடன், இன்று சுப மங்கள காரியங்களில் ஈடுபடுகின்ற நேர்களுக்கும் வைகாசி பிறக்கின்றது. ஓரிரு நாட்களில் வைகாசி பிறந்தால் என்ன தெரியுதானே, ஒரே மங்கள நிகழ்வுகளாக இடம்பெறும். அதனால் தான் வைகாசி பிறந்தாச்சு என்று கொண்டாடுவார்கள். அந்த சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுகின்ற நேர்களுக்கும் எங்களது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் நேர்களது பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நீங்களும் இணைந்து பாடல்களை விரும்பி கேட்கலாம். அலையுங்கள் 416-6444-6222.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் தாரணி கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம் தாரணி, நன்றி. நீங்க நலமா?
1: நாங்களும் நல்ல சும்மா வேறையாக்கா.
0: என்னடி காலை பொழுதுலயே
1: முதலே வந்துட்டா ஈஸி தானே, அப்புறம் உங்களை பிடிக்கலாம்.
0: அதான்
1: இல்ல சந்தர்ப்பம் வந்து வெளியா எடுக்கக்கூடிய மாதிரி சந்தர்ப்பம் வந்தபடியா வெளியா எடுத்துட்டேன். பாட்டு எனக்கு வந்து இன்னைக்கு எங்கள் அண்ணா படத்துல இருந்து முதன் முதலாக ஜன்னல் ஓரத்தில் அந்த பாட்டு
0: பாடல் ஒலிக்கிறது. நன்றி தாரணி நிகழ்ச்சியில்.
1: நன்றி நன்றி, வணக்கம்.
0: நேர்களை, அந்த பாடல் ஒளிபரப்பாகுவதற்கு முன்னர் ஒரு தகவல் தந்து கொண்டு நாங்கள் பாடலுடன் இணைந்திருப்போம் என்ற வேளையிலே நாங்கள் தமிழகத்தை விடையலாத நேர்களை, தமிழகம் பல்வேறு விதமான விடயங்கள் தமிழகத்தில் தொடர்ச்சியாக அரங்கேறிய வண்ணம் இருக்கின்றன. அந்த சம்பவங்களை நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான் என்றாலும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டி கொள்ள வேண்டும். அதற்கு முன்னர் ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்று. சில வேளைகளில் நீங்கள் இலங்கையில் பெறுமதியான சொத்துக்களை வைத்திருப்போராக இருக்கலாம். குறிப்பாக கொழும்பில், யாழ்ப்பாணத்தில், ஏனைய மாவட்டங்களில், அது திருகோணமலை, மட்டக்களப்பு, கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணமாக இருக்கலாம், தென்பகுதிகளாக இருக்கலாம், எங்காவது உங்களுக்கு சொந்தமான பெறுமதியான சொத்துக்கள் பல இருக்கும். குறிப்பாக வீடுகள், கட்டிடங்கள், கடைத்தொகுதிகள் போன்றவற்றை நீங்கள் நிச்சயமாக வைத்திருப்பீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பல நேர்களுக்கு அந்த மாதிரியான சொத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை வாடகைக்கு விடுகின்ற போது, குத்தகைக்கு விடுகின்ற போது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று இப்போது போலீசார், இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அங்கு விடுதிகள், வீடுகள், வணிக கட்டிடங்கள் என்பன தற்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் மோசடி நடவடிக்கைகள் போன்றவற்றால் அதிகரித்து வருவதனால் உரிமையாளர்கள் விழிப்புடன் இருக்குமாறு போலீஸ் தலைமையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வெளிநாட்டவர்கள் வந்து மிக அதிக அளவிலான பணத்தை தந்து உங்களுக்கு சொந்தமான வீடுகள், கட்டிடங்கள், கடைத்தொகுதிகள் போன்றவற்றை வாடகைக்கு எடுக்கின்றார்கள். அவற்றை பயன்படுத்தி அவர்கள் சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். மிக அதிகமான பணத்தை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள், அதிகமாக பணம் தருகின்றார்கள் என்ற வகையில் பலரும் அவ்வாறான வெளிநாட்டவர்கள் உள்நாட்டவர்களை விட சிறந்தவர்கள், நம்பிக்கையானவர்கள் என்று சொல்லி இவ்வாறு வீடுகளை வாடகைக்கு கொடுக்கின்றார்கள். இது மிகப்பாரியளவு குற்ற செயல்களை செய்கின்ற அந்த குழுக்களின் கைகளில் அந்த வீடுகள் சென்று விடுகின்றன. இதன் பின்னர் அந்த குழுக்கள் கைது செய்யப்படுகின்ற போது நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த வீடுகளும் குற்றப்பிரிவினரால் பல்வேறு குற்ற பத்திரிகைகளுக்கு உட்படுத்தப்பட்டு நீங்களோ அல்லது அது சார்ந்த உரிமையாளர்களோ கைது செய்யப்படுவதற்குரிய வாய்ப்புகள் 95% இருக்கின்றன. குறிப்பாக சீனா, கொரியா, நேபாளம், பாகிஸ்தான், வங்காளதேசம், மியான்மர், இப்படி பல நாடுகளிலிருந்து இவ்வாறான மோசடி கும்பல்கள் இப்போது இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். எவ்வாறு ஒரு காலத்திலே மியான்மர், நேபாளம், வங்காளதேசம், தாய்லாந்து போன்ற நாடுகளில் இவ்வாறான மோசடிக்காரர்கள், ஹேக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய மோசடிக்காரர்கள் மற்றும் போலி விசாக்கள் மூலம் அந்த நாடுகளுக்குள் புகுந்து பண மோசடிகள், சூதாட்டங்கள் போன்றவற்றில் ஈடுபடுவோர், குறிப்பாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவோர் போன்றவர்கள் எல்லாம், மனித கடத்தல், ஆள் கடத்தல், விலங்கு கடத்தல் என்று நிறைய பட்டியல்கள் நின்று செல்லும். இவர்கள் உங்களது இல்லங்களை அதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றும், ஆகவே வீடுகளை வாடகைக்கு கொடுக்கின்ற போது குறித்த நபர் தொடர்பான விவரங்களை முதலில் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தெரிவித்து அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு வாடகைக்கு கொடுப்பது உசிதமானது. குறிப்பாக வெளிநாடுகளில் வாழுகின்ற இலங்கையர்கள்தான் இது தொடர்பான தவறுகளை இழைப்பதாக சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு அப்படி ஏதும் இருந்தால் ஒரு முறை அதை பரீட்சித்து பாருங்கள்.

0: அந்த பாடல் இந்த வேளையில் ஒளித்தோய்ந்த நேரம் 9:20. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா விடியல் ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
6: 4167002222 J.CA.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 9054176069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
0: நேர்களை, தமிழகத்தில் 717 மதுக்கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் முதல்வர் விஜய். பேருந்து நிலையம், பள்ளி வளாகம், வழிபாட்டு தலங்கள் போன்ற இடங்களில் இருந்து 500 மீட்டருக்குட்பட்ட 717 மதுக்கடைகள் மூடுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இந்த மதுக்கடைகள் பெட்டி ஒரு நகைச்சுவை, ஒரு திரைக்காட்சியில் பார்த்த ஞாபகம் இருக்கின்றது. நாங்கள் ஆடினால் அரசாங்கம் ஸ்ட்ராங் ஆயிடும், நாங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டா அரசாங்கம் தள்ளாடும் என்ற அந்த வாசகன் நினைவுக்கு வருகின்றது. என்றாலும் மிக துணிகரமான செயல்பாடு. முதல்வர் வந்தவுடன் 717 மதுக்கடைகளை இவ்வாறு மூடுவதற்கான உத்தரவை வழங்கியிருக்கின்றார். இது தமிழகத்தில் அவர்கள் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் கிளீன் தமிழகம், இப்போது கிளீன் ஸ்ரீலங்கா என்பது போல கிளீன் தமிழகத்துக்கான முதல் அடியாக பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: இனிய காலை வணக்கம். பாசனையா கோதாஸ் கேட்கிறேன், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
9: நானும் நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். நல்ல தகவல், அந்த மதுக்கடைகளை போடுறது, அதாவது பாடசாலைகள், கோவில்கள், பஸ் ஸ்டாண்டுகள், அது உண்மையிலேயே நல்ல தகவல்,
0: நல்ல விஷயம்,
9: நல்ல விஷயம். மற்றது, இன்றைக்கு காலையில ராம் பிரசன் சுரேஷ் சர்மா அந்த செய்தி கண்ணோட்டம் கேட்டோம். இவரும் போற எதிரும் புதிருமா இருக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து சைனாக்கு போகணும். முந்தி ஒற்றுமையா வந்தார்கள், பிற எதிரும் புதிருமானார்கள், இப்ப மீண்டும் இணைந்திருக்கிறார்கள்.
0: நடக்கும் போதியா
9: ரெண்டு பேரும் வெவ்வேறு கோணத்துல போறார்கள். அவர் வேற விதத்துல, இவர் போறது அவர்களை கட்டுப்படுத்த, ஆனா அவங்களை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு இவைக்கு தெரியாது. மற்றது மிரட்டுறதுக்கு, ஈரான மிரட்டுறதுக்கும் இவர் இவ்வளவு முயற்சி செய்கின்றார். ஆனா இதை நீர்மூழ்கி கப்பலை அனுப்புறார். அவங்களை இப்ப காட்டியிருக்கிறாங்க, குறைந்த ஆழத்தில் ஓடக்கூடிய நீர்மூழ்கி கப்பல், கவர்மெண்ட் நீர்நிலைகளில் ஓடக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை காட்டியிருக்கிறாங்களா? இதுல வந்து நீங்க யார் முந்த போறார்கள் தான் கேள்வி. ஆனா அணு உண்டு வாய்க்கிறது நடக்காது, அதுவும் நடக்காது, ஏதோ ஒரு வழிக்கு வரவன். செய்தி கண்ணோட்டம் இப்ப திசை திரும்பி விடுது, இவ்வளவு நாள் இந்திய அரசியல் இருந்து இப்ப இங்கே வந்துட்டு இனிமே பரபரப்பா இருக்கும். இந்த போய் பெற மட்டும் ஒரு வாரத்துக்கு நல்லா
0: இருக்கும். நன்றி. என்ன பாடலோட வந்தீங்க?
9: எனக்கு இன்னைக்கு எனது உயிரி, எனது உயிரி, எனக்கு எனவே நீ கிடைத்தாய், அந்த பாடக்கப்பமை
0: பாடல் ஒழிக்கிறது. நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
9: நன்றி, வணக்கம்.

பீமா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் சின்மை சாதனா சர்க்கம் மற்றும் நிக்கல் மேத்தே ஆகியோரது குரல்களில் ஹரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 9:30. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா காலை ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

இந்தியா தமிழ் எச்டியின் விடியல். நேர்களை, கனடாவில் உலகளாவிய விஞ்ஞானிகள் சங்கமம் என்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. பல்வேறு அறிவியல் துறைகளில் உள்ள நிபுணர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. இது ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு உதவும் என்று சொல்லப்படுகின்றது. உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொள்ள இது உதவ இருக்கின்றது. கனடாவில் நடைபெறும் இந்த சங்கமங்கள் கல்வி மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க இருக்கின்றன. சுகாதார, சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று இது எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான ரீதியான முயற்சியிலும் இப்போது கனடா உலகத்தில் ஒரு தனது வலுவை விஞ்ஞான ரீதியிலும் வலுப்படுத்துவதற்கான அல்லது உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம். நான் ஈசன் கேக்கன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நலம் ஈசன், நன்றி. நீங்க நலமா?
1: ஆமாம், நலமா மகிழ்ச்சியா இருக்கோம். எனக்கு வந்து முகமூடி படத்துல இருந்து வாய மூடி சும்மா இருடா அந்த பாட்டு
0: யாருக்கு சொல்றீங்க? பாடல் ஒலிக்கும் ஈசன், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நேர்கள், அந்த பாடல் வாய மூடி சும்மா இருடான்றபடியே அது கொஞ்சம் பிந்தித்தான் ஒலிக்கும். அந்த பாடலை கேட்கலாம் அதற்கு முன்னர்.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
0: Working for you. நேர்களே, அந்த சின்ன வயதுகளில் சிறுத்திரன் பத்திரிகையில் ஒரு கேலி சித்திரம் பெறும். கேலி சித்திரத்திலே சில நகைச்சுவைகள், குறிப்பாக அரசியல் சார்ந்த நகைச்சுவைகள் வரும். இப்பொழுது இலங்கையில், தென்னிலங்கையில் வருகின்ற சிங்கள நாளிதழ்கள் மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் இவ்வாறான கேலி சித்திரங்கள் மிக அபாரமாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. படங்களை கீறி அதே போல ஆனந்த விகடனிலும் இவ்வாறான கேலி சித்திரங்கள் அரசியல் சார்ந்து வெளிவருவதுண்டு. இப்போது இப்படி ஒரு கேலி சித்திரம் வரலாம். திருச்சி கிழக்கில் திரிசா வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார் என்பதற்கு ஒரு கேலி சித்திரம் வந்தால் எப்படி இருக்கும் பார்ப்போம். நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்தில் வர வாய்ப்பு இருக்கின்றது. அந்த கேலி சித்திரத்தை கண்டால், பார்த்தால் எனக்கு சொல்லுங்கள். நாட்டு மக்களுக்கு இப்போது பிரதமர் மோடி 7 வேண்டுகோள்களை விடுத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் உலகத்தின் போக்கை நினைத்து அவ்வாறான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். சாத்தியமுள்ள இடங்களில் வீட்டிலிருந்து வேலை செய்ய முன்னுரிமை கொடுங்கள். மோடியின் 7 வாசகங்கள் என்று சொல்வோம். ஓராண்டுக்கு தங்கம் வாங்காதீர்கள். 3வது, பெட்ரோல் டீசல் பயன்படுத்துவதை குறையுங்கள். 4வது, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள். 5வது, சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறையுங்கள். 6வது, ரசாயன உரம் சார்ந்து இருப்பதை குறையுங்கள், இயற்கை வேளாண்மைக்கு மாறுங்கள். 7வது, வெளிநாட்டு பொருட்களுக்கு பதிலாக சுதேசிக்கு மாறுங்கள். ஓராண்டுக்கு வெளிநாட்டு சுற்றுலாக்களை தவிருங்கள். தற்போது உலகத்தில் இருக்கின்ற பொருளாதார இழுபறிகள், பொருளாதாரம் சார்ந்த முடக்கங்கள், பொருளாதார பூகம்பங்களுக்கு இடையில் இப்படி ஒரு 7 விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அது சில வேளைகளில் நமக்கும் பொருத்தமாக இருக்கலாம். மீண்டும் ஒரு முறை பாருங்கள். சாத்தியமுள்ள இடங்களில் வீட்டிலிருந்து வேலை செய்ய முன்னுரிமை கொடுங்கள். ஓராண்டுக்கு தங்கம் வாங்காதீர்கள். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறையுங்கள். பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறையுங்கள். ரசாயன உரம் சார்ந்து இருப்பதை குறையுங்கள். இயற்கை வேளாண்மைக்கு மாறுங்கள். வெளிநாட்டு பொருட்களுக்கு பதிலாக சுதேசிக்கு மாறுங்கள். ஓராண்டுக்கு வெளிநாட்டு சுற்றுலா போன்றவற்றை தவிர்த்து வையுங்கள்.
4: டே மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: பரவாயில்லை. புதிய இசையமைப்பாளர் கிருஷ்ணகுமார், மிக அருமையாக கே கிருஷ்ணகுமாரின் இசையில் அந்த பாடல் நல்ல மெட்டுக்களுடன் அமைக்கப்பட்டிருந்தது. மதன் கார்கி அந்த வரிகளை எழுதியிருந்தார். முகமூடி திரைப்படத்தில் அந்த பாடல் மதன் கார்கி வரிகளில் அல ராஜு குரலில் ஒலித்தோய்ந்த நேரம் 8:41. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழா தமிழா விடியல் ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: கனடாவின் முதல் ஹெச்டி, இது தமிழ் ஹெச்டி.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
5: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: காலை வணக்கம், நான் சுதா. எப்படி வாசன்?
0: நலம் சுதா, நன்றி. நீங்கள் எப்படி?
1: நாங்களும் அதே நிலமா இருக்கிறோம். எனக்கு வந்து பாட்டு வந்து அமராவதி படத்திலேருந்து உடல் என்ன உடல் என்ன மனம் என்ன அந்த பாட்டு.
0: நன்றி சுதா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு ஆமாம் சுதாவின் அந்த பாடல் ஒளிபரப்பாகும். அதற்கு முன்னர் நாங்கள் தமிழக சட்டசபையில் இப்போது சபாநாயகர் தெரிவு இடம்பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் யார் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் நேற்றைய சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகளிலேயே வழங்கியிருந்தோம். அவர்கள் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சட்டப்பேரவை சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர், துணை சபாநாயகராக ரவிசங்கர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர்கள் அதிகாரபூர்வமாக இன்றைய நாளில் தமது முதலாவது அமர்வில் சென்று அமர்ந்திருக்கின்றார்கள். அது ஒரு நல்ல உணர்வுபூர்வமான நிகழ்ச்சியாக இடம்பெற்றது. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அதேபோல செங்கோட்டையன் மற்றும் தமிழக முதலமைச்சர் ஆகியோரது அழைப்பின் பேரில் அவர்கள் அழைத்து வந்து சபாநாயகரை அவரது ஆசனத்தில் அமர்த்தியிருக்கின்றார்கள். பேச்சுக்கள் மிக அருமையான பேச்சுக்களாக இருந்தது. அதில் பிரபாகர் தனது ஆரம்பகால அரசியல் பிரவேசம் 1980களில் என்று நினைக்கின்றேன், அரசியல் பிரவேசம், அதை தவிர தனது பெற்றோர் தான் அரசியலுக்கு நுழைகின்ற போது தனக்கு வழங்கிய ஆசீர்வாதம், தனக்கு சொல்லிய செய்திகள், அதைவிட தனது மனைவி தனது வெற்றிகளுக்கு பின்னணியாக இருக்கின்ற அந்த கருத்துக்கள், எல்லாவற்றையும் விட தனது அரசியல் வாழ்வுக்கு அத்திவாரமிட்ட எம்ஜி ராமச்சந்திரன் ஆகியோரை உணர்வு பூர்வமாக நினைவு கூர்ந்திருந்தார். இந்த வேளையில் உதயநிதி ஸ்டாலினது உரையும் மிக சிறப்பாக இருந்தது. உங்களை நாங்கள் அவரை வரவேற்று ஆசனத்தில் அமர்த்தி எங்களுக்கு உங்களது காதுகள் நாங்கள் சொல்பவற்றை கேட்பதற்கும், அதேவேளை குரல்கள் ஆளுங்கட்சிக்கு நாம் சொல்பவற்றை எடுத்துரைப்பதற்குமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். நல்ல அருமையான உரை. எழுதி வாசித்தாலும் உதயநிதி ஸ்டாலினின் உரை சிறப்பாக அமைந்திருந்தது. குறிப்பாக விஜய் பற்றி பேசுகின்ற போது நாங்கள் இருவரும் ஒரே காலத்தில் ஒரே நேரத்தில் பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக கல்வி கற்றவர்கள், இருவரும் ஒன்றாக கல்வி கற்றவர்கள் என்றாலும் அரசியலில் தாவேக்காவை விட திமுக பல படிகள் முன்னிலையானது. ஆகவே எங்களது அனுபவங்கள் பல்வேறு விதமான எங்களது வரலாற்று அரசியல் பயணங்கள் தொடர்பான கருத்துக்களை நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு தெரிவிப்போம், தெரிவிக்கின்ற போது அவற்றுக்கும் நீங்கள் செவிமடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னபோது விஜய் ஒரு சிரிப்புடன் அதை ஏற்றுக்கொண்டார். இப்படி ஒரு உணர்வு பூர்வமான சிநேகபூர்வமான ஒரு அமர்வாக முதலாவது அமர்வு நடைபெற்று முடிந்திருக்கின்றது.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
1: உங்களுக்கு
2: அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம் மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்
6: நேர்களை திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் ராஜினாமா செய்த இடத்தில் சகாயம் முன்னாள் ஐஏஎஸ் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாங்கள் திரிசாவை ஒரு ஜோக்குக்காக சொன்னோம் அது ஜோக் உண்மையாக நடந்தால் அது வேறு கதை ஆனால் இப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதனால் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்திருக்கின்றார் அதே தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சகாயம் ஐஏஎஸ் போட்டி போட வைத்து அவர்களை முக்கிய அமைச்சராக மாற்றுகின்ற முயற்சி எடுக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன சகாயம் மிகச்சிறந்த ஒரு ஐஏஎஸ் நேர்மையான உயர்ந்த அதிகாரி பொதுவாக எதற்கும் நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் போராடுபவர் பல்வேறு விடயங்கள் நிறைய கடந்த காலங்களில் தான் பதவி வகித்த போது நேர்மைக்காக போராடியவர் அதன் காரணமாக தனது பதவியை இடையில் ராஜினாமா செய்தவர் நேர்மை தவற முடியாது என்பதற்காக அப்படி ஒரு தில்லான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த சகாயம்
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
8: அதிகாரம் 48 வலி அறிதல் பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின் பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின் மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும் எதையுமே அதன் அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்

0: நேர்களை நிகழ்ச்சியில் நேர்களை தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்ள நேரம் இது. இந்த வேளையிலே இப்பொழுது ஐபிஎல் 56வது போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. பூவா தலையா வென்றதில் இப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பூவா தலையா வென்றிருக்கின்றது. தான் முதலில் களத்தடுப்பில் ஈடுபடுவதாக தீர்மானித்திருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணி இப்பொழுது துடுப்பெடுத்து ஆட தயாராகி வருகின்றது. இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் நேர்களை தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்ள நேரம் இது. முதலாவது நேர் இணைகின்றார், வணக்கம்.
1: வணக்கம்,
0: நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற உங்களுக்கு அழகிய இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வணக்கங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும்.
0: உங்களுக்கும் வணக்கங்கள் உரித்தாகட்டும்.
1: இந்த பாட்டில் கேட்போம், கண் மூடி திறக்கும் போது அந்த பாட்டை கேட்போம். சச்சின் படத்தில்
0: கண் மூடி திறக்கும் போது சச்சின் படத்தில் அருமையான இசை பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் பாஸ்டர்.
0: இதயன் வணக்கம்.
2: வணக்கம். நீங்க சொன்ன தகவல் கிடையாது, அவர் சூஸ் பண்ணி நல்ல நல்ல தகவல். நான் அவரை பர்சனலா ரெண்டு தடவை சந்திச்சிருக்கேன் இந்தியாவில். எனக்கு ஒரு அலுவல குடும்ப அலுவல நான் சந்திச்சிருக்கேன் அவரு, பெரிய தலைவர்களோட சேர்ந்து சந்திச்சேன். அந்த நல்ல இன்றைக்கு என்ன நடந்தாலும் வாசன் என்ன சொல்லுங்க, அவர் நேச்சர் சாதிச்சு தேர்றாங்க. முதலமைச்சர் கதிரியில இருந்தாச்சு, இனி தூக்கு செய்கிறது சாதி. அது அது பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. அங்க பாப்போம். ஆடுகளம் படத்துல இருந்து ஆத்தே ஆத்தே அந்த படத்தை கேப்போம். பாப்போம் நடக்கிறது, நல்ல நடக்கிறது பாப்போம். நன்றி.
0: நன்றி இதே நிகழ்ச்சியில் இணைந்தது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நலம் மதி. நன்றி. நீங்கள் எப்படி?
3: ரெண்டாவிடம்
0: குஜராத் டைட்டன்ஸ், மூன்றாவிடம்
3: என்ன
0: மூன்றாவடத்துக்கு வந்தா பஞ்சாப் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஒரு டஃப் ஆயிருக்கும். அந்த அணிக்கு
3: என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ்
0: பஞ்சாப் ஒரு நாலு போட்டிகளில் தொடர்ச்சியாக தோல்வி. மதி
3: என்னவோ
0: தெரியாவேண்டமினா திடீரென்று குறைஞ்ச மாதிரி இருக்கு. டீம் எல்லாம் திடீரென்று குறைஞ்ச மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. தொடர்ந்து தோல்வி. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் கடைசியாக நடைபெற்ற மூன்று போட்டிகளிலும் தொடர் வெற்றி. ராஜஸ்தான் ராயல்ஸ் நாங்கள் புலிகை தள்ளி நம்ம என்ன ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸ் இந்த மூண்டுக்கும் பெரிய ஆபத்து இல்ல. இப்ப நாலாவது அணி எதுன்றதுதான் இப்ப கடும் போட்டியா இருக்கு. சரியா? நன்றி. நன்றி. ஐபிஎல் பற்றி கதைக்கிறார் பாருங்க. புரியலாம். அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். நான் கலி யுகவரதன் கதைக்கிறேன்.
0: கலி யுகவரதன் வாங்க.
4: படம் பாயும் புலி, பாட்டு ஆடி மாத காற்று அடிக்க.
0: இப்ப என்ன காலம் நடக்குது? கலி யுகம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நலம் சிவலிங்கம் வாங்கோ. நீங்க நலமா?
5: நலமா.
0: என்ன பாடல்? சரி, நன்றி. வைரமாளிகை பாடல் ஒன்று உங்கள் விருப்பத்தில் எங்கள் தெரிவில் இடம்பெறும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
5: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நீங்கள் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
0: நேரம் சரியாக 9:59 45 வினாடிகள். இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கை அடுத்து இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
6: மணித்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
7: முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வாரமானது இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்துக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் ஒரு பிரிவாகவும் தமிழ்த் தேசிய பேரவையினர் ஒரு பிரிவாகவும் இவ்வாறு முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிப்பில் ஈடுபட்டனர். இதேவேளை முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற வலி நிறைந்த நினைவுகளை சுமந்தவாறு முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தியும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் பயணிக்க தயாராகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நட்டகீட்டுத் தொகையை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வலுசக்தி அமைச்சர் அனுரா கருணாதிலக, விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் வெளியேறும் 1896 ஊழியர்களுக்காக மொத்தம் 8.5 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவித்தார். மறுசீரமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட புதிய நிறுவனங்களின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நட்டகீட்டுத் தொகையை வழங்குவதற்கு திரைசேரி நேரடி பங்களிப்பை வழங்கவுள்ளது. லங்கா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் லங்கா மற்றும் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான முழு நட்டகீட்டையும் திரைசேரி ஏற்கவுள்ளது. தேசிய அமைப்பு இயக்கி மற்றும் தேசிய மின் பகிர்மான வலையமைப்பு சேவை வழங்குனர் ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான நட்டகீட்டில் 50% திரைசேரி வழங்கவுள்ளது. இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் மிக விரைவில் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். இலங்கையில் தற்பொழுது அமுலில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையை உடனடியாக நீக்கும் எண்ணம் அரசிடம் இல்லை என்று எரிசக்தி அமைச்சர் அனுரா கருணாதிலக தெரிவித்திருக்கின்றார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தில் தற்பொழுது எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என்றும் தடையின்றி விநியோகிப்பதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வரிசைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் மக்கள் மத்தியில் பீதி கலந்த கொள்வனவை தடுப்பதற்கும் இந்த முறைமை உதவியாக உள்ளமை போன்ற காரணங்களினால் QR முறைமையை தொடர்வதாக தெரிவித்தார். எதிர்காலத்தில் எரிபொருள் கோட்டாக்கள் அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படலாமே தவிர QR முறையை முழுமையாக நீக்கப்போவதில்லை என்று அவர் வலியுறுத்தினார். சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் QR குறியீடுகளை முறையாக சரிபார்க்காமல் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து பிரதியமைச்சர் அர்கம் இலியாஸ் விளக்கம் அளித்திருக்கின்றார். எரிபொருள் விநியோக முறைமையை அமைச்சு தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றது என்றும் விடுக்கப்பட்ட எரிபொருள் அளவுக்கும் QR முறை மூலம் விநியோகிக்கப்பட்ட அளவுக்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் காணப்பட்டால் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அந்த பல்கலைக்கழகத்தின் நியமன ஆணைக்குழுவுக்கு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் பல் மருத்துவ விரிவுரையாளராக பணியாற்றும் ஒருவர் தனக்கு பாலியல் மற்றும் மன ரீதியிலான துன்புறுத்தல் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டி தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு மீதான தீர்ப்பை வழங்கும் பொழுது மேல்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த மனு மீதான தீர்ப்பை மேல்நீதிமன்ற நீதிபதிகள் பியந்த பெர்னாண்டோ மற்றும் அச்சலா வெங்கலப்புலி ஆகியோரின் ஒப்புதலோடு நீதிபதி ஜெனக் டி சில்வா வழங்கினார். 2017 விரிவுரையாளராக தனது தகுதியான காலத்திலும் முதுகலை பட்டப்படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்த பொழுதிலும் அவர் பாலியல் மற்றும் மன ரீதியிலான துன்புறுத்தலுக்கு ஆளானதாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு மீது தீர்ப்பளித்த மேல்நீதிமன்றம் முதல் பிரதிவாதியான பேராசிரியர் WM திலகரட்ன எந்தவொரு பல்கலைக்கழகம் கல்வி நிறுவனம் அல்லது பிற கல்வி நிறுவனத்திலும் வேதனம் பெறும் அல்லது பெறாத எந்தவொரு கௌரவ பதவியையும் ஏற்க தடை விதிக்க உத்தரவிட்டிருக்கின்றது. பேராசிரியர் WM திலகரட்னவை தவிர பல்கலைக்கழக ஆளும் குழு மற்றும் மேலும் ஒரு குழுவினர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கின்றனர். தமிழக சட்டமன்ற சபாநாயகராக ஜேடிசி பிரபாகர் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து துணை சபாநாயகராக ரவிசங்கர் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டார். சட்டப்பேரவை மரபுப்படி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் செங்கோட்டையனும் இணைந்து ஜேசிடி பிரபாகரை சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ராமச்சந்திரன், சபாநாயகர் நடுநிலையோடு செயற்பட வேண்டும் என்று கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினரான வன்னியரசு பேசும்பொழுது 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்ட அறிவிப்பை வரவேற்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தமிமுன் அன்சாரி, சிறிய பெரிய கட்சிகள் என பேதம் பார்க்காமல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தாங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்களை எடுத்துரைக்க வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் சபாநாயகர் நாகரிக அரசியலின் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சௌமியா அன்புமணி, ஜனநாயக முறைப்படி சட்டமன்றத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு புத்துயிர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது என்று அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் இரண்டாக பிளவுபட்டிருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி உட்பட்டோர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றனர். அப்போது பேசிய சி வி சண்முகம், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியடைந்திருக்கின்றது. அதனை முழுமையாக ஒப்புக்கொள்கின்றோம். இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உள்ளனர் என்றும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜய் ஆட்சிக்கு வாக்களித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மக்கள் தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவணங்கி ஏற்றுக் கொள்கின்றது. இந்த நிலையில் கலந்தாலோசிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில யோசனைகளை முன்வைத்திருக்கின்றார். எந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்தோமோ அந்த கட்சியின் ஆதரவோடு தன்னை முதல்வராக தேர்ந்தெடுக்க ஒப்புக்கொண்டார்கள் என்று ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி முன்மொழிந்தார். அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லாமல் போய்விடும் என்றும் இது தவறு என்றும் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் இதனை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதனால் பெரும்பான்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாகவும் அதன்படி தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தற்பொழுது இல்லை என்றும் மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்று வெற்றி பெற்று முதலமைச்சராக உள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவருடைய ஆட்சியை ஆதரிக்க முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற குழுவின் தலைவராக எஸ் பி வேலுமணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். கொரோடாவாக விஜயபாஸ்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டி உள்ளது என்றும் மேலும் அனைவரின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு விரைவில் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளரிடம் கூறியிருப்பதாகவும் தெரிவித்தார். கட்சியை மேம்படுத்த எடப்பாடி பழனிசாமி விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழுவை கூட்டுவார் என்று நம்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
6: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா.
5: நேரம் 10:10. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்ஹிஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சி. 10க்கு 10 நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் 10 பாடல்களை கொண்டு வருவோம். அந்த 10 பாடல்களுக்கும் நீங்கள் வாக்களிக்கும் நேரம் இப்பொழுது நெருங்கி இருக்கின்றது. ஆகவே நீர்கள் 10 பாடல்களுக்கும் வாக்களிக்கின்ற அந்த 10 பாடல்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இந்த வேளையில்
6: உங்கள் வாக்கு எதற்கு?
7: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
8: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
9: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை
8: 10க்கு 10.
5: நேர்களை அடுத்து ஒளிபரப்பாக இருக்கின்ற இதே என் விருப்ப பாடலை தொடர்ந்து 10க்கு 10 இடம்பெறும் 10 பாடல்களும் உங்களுக்கு வழங்கப்படும்.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 10:17. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10.
2: அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா?
3: Everything okay? No problem and it's nam.
4: Bar kalam closing that adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
7: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 10 பாடல்களை நாங்கள் இப்பொழுது வழங்க இருக்கின்றோம். நேர்களே, நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களுக்கு வாக்களிக்கலாம். இந்த வேளையில் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 10 பாடல்களையும் முதலில் நாங்கள் காற்றலை வழியை தருவோம். அதனை தொடர்ந்து எங்களது இந்த பாடல்களை நீங்கள் ஃபேஸ்புக் தளத்தினூடாகவும் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். அந்த வகையில் 10 பாடல்கள் இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் வழங்க இருக்கின்றோம். முதலாவது பாடல் மங்காத்தா திரைப்படத்தில் ஆடவா அரங்கேற்றி பாடவா. இரண்டாவது என்னை அறிந்தால் திரைப்படத்தில் மலை வரப்போகுதே துளிகளும் தூறுதே என்ற பாடல். மூன்றாவது யார் அழைத்தது கனவு ராணியா என்ற பாடல். நான்காவது சிட்டிசன் திரைப்படத்தில் பூக்காரா பூக்காரா என் பூக்கள் மொத்தம் எத்தனை சொல்லிவிடு. இலக்கம் 5 கிரீடம் திரைப்படத்தில் விழியில் உன் விழியில் வந்து விழுந்தேன் என்ற பாடல். இலக்கம் 6 அட்டகாசம் திரைப்படத்தில் நச்சென்று இச்சென்று தந்தாயே இன்னும் 1. இலக்கம் 7 ஆகா திரைப்படத்தில் முதல் முதலில் பார்த்தேன். இலக்கம் 8 அசல் திரைப்படத்தில் தே துஷ்யந்தா துஷ்யந்தா உன் சகுந்தலா தேடி வந்தா. இலக்கம் 9 வில்லன் திரைப்படத்தில் தப்புத்தண்டா தப்புத்தண்டா தலைவாணி செய்யவா. இலக்கம் 10 தீனா திரைப்படத்திலிருந்து நீ இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வாணவில்லை. இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 10 பாடல்களும். நீங்கள் இணைந்து கொண்டு உங்களது விருப்பமான பாடல்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். இப்பொழுது மதன் விரும்பி கேட்ட பாடல் அடுத்தொழிக்கின்றது.

நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட நேர்கள் உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். அலையுங்கள் 4164446 2222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்கள் வாக்குகளுடன் நேர்கள் இணைந்திருக்க நேரம் இது. இப்பொழுது வாக்களிக்கும் நேர்களை நாங்கள் இணைப்பதற்கு முன்னர் ஒரு முறை அந்த பத்து பாடல்களையும் வழங்குவது பொருத்தமாக இருக்கும். பல நேர்கள் பாடல்களை கேட்டு வாக்களிக்க காத்திருப்பார்கள். அவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த பாடல்களை நாங்கள் தந்துவிடுகின்றோம். இந்த வேளையில் நிகழ்ச்சியிலே நாங்கள் கொண்டு வந்த பத்து பாடல்கள் என்ற வகையில் முதலாவது பாடல் இன்றைய நிகழ்ச்சியில் மங்காத்தா திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது. மங்காத்தா திரைப்படத்திலிருந்து ஆடவா அரங்கேற்றி பாடவா. இரண்டாவது என்னை அறிந்தால் மலை வரப்போகுதே துளிகளும் தோறுதே. இலக்கம் 3 சலங்கையில் ஒரு சங்கீதம் தரும் யார் அழைத்தது கணவர் ஆணியா. இலக்கம் 4 சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து பூக்கார

0: வில்லன் திரைப்படத்தில் தப்புத்தண்டா தப்புத்தண்டா, இலக்கம் 10, தீனா திரைப்படத்திலிருந்து நீ இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. 10 பாடல்களும் முத்தான பாடல்களாக எனக்கு தெரிகிறது. நேர்களது வாக்களிப்பில் தெரியும் எது முத்து எது முத்தில்லை என்று. இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்களை நாங்கள் இணைக்க இருக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் எல்லாமே அருமையான பாடல். எனக்கு பிடித்த பாட்டு 8 மற்றது 4, 6.
0: நன்றி மதன்.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. அருண்குமார் கணக்கன், எப்படி இருக்கீங்க?
0: நலம் அருண்குமார், நன்றி. நீங்கள் எப்படி?
2: நானும் நலமா இருக்கேன். எல்லா முத்தான பாடல்கள் தான், அதுக்குள்ள ஒரு சில மாணிக்க கற்களும் இருக்குது.
0: பரவாயில்லையா.
2: எனக்கு 2, 4, 7, 8, 10.
0: சரி, நன்றி நன்றி அருண்குமார்.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வாசன் கோதாஸ்.
0: வாங்க கோதாஸ்.
3: வேலுமணி
0: எல்லாம் கலந்துட்டோம் தனியே.
3: பாப்பா, எனக்கு முதலாவது பிடிச்ச பாட்டு 10வது பாட்டு. 10, 3, 7, 5, 6, 8.
0: நன்றி
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம்
0: செல்லகுமார்.
4: போயிட்டு
0: அவருக்கு அந்த ஷார்ட் சரி வர்றீங்களே, சரியா
4: சொன்னீங்க.
0: பாருங்க, உங்களுக்கு தெரியுது பட்டருக்கு விளங்குது இல்ல அது அந்த அடிப்படையில. நல்ல கணிப்பு செல்வகுமார். அது பகுதிக்கு இல்ல, அது இப்படித்தான் கணிப்புகளை வச்சிருக்கோம். சரி வராது.
4: சரி வராது. 1, 2, 4, 5, 6, 7
0: செல்வகுமார். சரி, அந்த பந்து வீச்சாளர்களும் அந்த வீக்கை பார்த்து தான் அது மாதிரி பந்து போடுவினம். இது பின்னுக்குத்தான் அடிக்க வேணும் போல இருக்கக்கூடிய பந்த அதான் அந்த வீக் பாயிண்டை பார்த்து பந்து போடுறது. சில பேருக்கு காலுக்கும் பெட்டுக்கும் இடையில ஜோக்கர் போட்டா நின்று காயினும் அப்படி அந்த பேட்ஸ்மென்ட எந்தெந்த பொசிஷன் வீக் இருக்கோ
4: போடுவாங்க. அப்படி எட்டி
0: அடிக்கோடும். அது எங்கட சனத் ஜெயசூரிய கழு விதாரண இவர்களுக்கெல்லாம் இதுதான் வீக். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம். எனக்கு முதலாவது 7வது 9, 10.
0: நன்றி ரசிகன். இன்றைக்கு சத்தம் குறைவா இருக்கு ரசிகன், தண்ணி சத்தம் தான் இருக்குது. நல்லா சந்தோஷம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: ரமேஷ்.
0: ரமேஷ் வாங்க.
6: 10, 8, 10, 8. 1, 3, 5.
0: 1, 3, 5. என்ன ரமேஷ் இப்போது அமைதி புறாவாக மாறிட்டார். நன்றி.
6: சுத்திலும் சத்தமா இருக்கு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: சிவலிங்கம் வாங்க.
7: 8, 10, 3, 2, 5.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்த நிலைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம். நான் மதி.
0: மதி வாங்க.
8: 5, 3, 5, 3, 4, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5, 5
0: நன்றி நன்றி
9: நன்றி.
0: நிகழ்ச்சியை நடத்தினீர், வணக்கம்.
10: வணக்கம், நான் கலியவர்தன் நினைக்கிறேன்.
0: கலி யூக வரதன் வாங்கும்.
10: 10 8 4 3
0: நன்றி,
10: நிகழ்ச்சிக்கு நன்றி. என்ன
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியை நடத்தினீர், வணக்கம்.
11: வணக்கம் பாசன், நிர்மலாக வைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க
0: நிர்மலா? வாங்கோ நிலம். நன்றி. நீங்கள் நிலமா? எப்படி காலை பொழுதெல்லாம் போகுது?
11: ரொம்ப உன்னலமா இருக்கு. நல்ல வேலை.

0: இருக்குது. ஆனா இப்ப இந்த மரங்கள் நாட்டு இல்லாம இருக்கு.
1: ஏன்
0: குளிர் இருக்கு தானே?
1: குளிர் போகணும் என்ன, பல வீடுகள்ல நடந்திருக்கு. வெளியில் உள்ள பூக்கண்டுகளும் இப்ப துளிர் விட்டு கொஞ்சம் சிரிக்க தொடங்கி இருக்கிற மெல்ல ஒரு உதட்டு சிரிப்பு வந்திருக்கு. அதுதான் பாத்தீங்களே, நீங்க சும்மா சொல்றது வேண்டும் வெளியில வைக்கல கிடக்க.
0: இல்ல நான் இது மிளகாண்டு இந்த இப்ப விலையான இதுல நாங்கள் வீட்டு தோட்டத்தை வச்சுட்டா நல்லதாரு அஞ்சு சாப்பிடலாம்.
1: கனடாவில வந்து வீட்டு தோட்டம் வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிற அந்த மனம் வாழ்க.
0: நான் ஒரு முறையும் வைக்கிறேன், நான்
1: சொல்றேன் நீங்க நிர்மலா நல்ல விஷயம். அது நல்ல பொழுதுபோக்கு, வீட்டு தோட்டம் ஒரு மனதுக்கு அமைதியை சாந்தியை சமாதானத்தை தரும்.
0: மூன்று பத்து ஆறு எட்டு நான்கு ஐந்து.
1: நன்றி நிர்மலா நிகழ்ச்சியில் இருந்து.
0: நன்றி நன்றி
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் கேக்குறேன்.
1: பவான் நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
2: சுத்தமா இருக்க.
1: இந்த நாலு பேரும் உங்களோட ஊருக்கு தான் அனுப்பியிருக்கோம், கவனமாயிட்டு
2: இல்ல
1: இல்ல. அந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு தான் இந்த கண்டா வைரஸ்
2: கவனமா
1: இருக்க
2: நிகழ்ச்சியில்
1: அடுத்த நேர். வணக்கம்.
3: எல்லாம் நல்ல பாடல்கள். வந்த போல காலை வச்சுட்டேன்.
1: எல்லா இடத்துக்கும் ஒரு இப்போ ஒரு டென்ஷன் அந்த அந்த இதுக்கு தானே, பவர் பிளே இருக்கு தானே, ஆறு ஓவருக்குள்ள ஒரு நூறு ரன்ஸ் அடிக்கிற ஒரு ட்ரெண்ட் ஒன்று வந்துடுது இப்ப இந்த வருஷம் ஐபிஎல்ல. அப்ப நூறு ரன்ஸ் அடிச்சு போடணும், நூறு இல்லாட்டியும் எண்பதாவது அடிச்சு போடணும் என்ற ஒரு தவிப்பில விக்கெட்டை
3: இலங்கையில
1: விளையாடிக்க கூட அப்படி செய்யறீங்க.
3: இலங்கையில கூட நான் செய்ய மாட்டேன். இல்ல அடிய பார்த்த உடனே அது உண்மையான செஞ்சேன். அப்ப பேட்டிங் எப்படிங்கிறது தெரியும் தானே. யூனிஃபார்ம் மாத்தினா வெள்ளி வினியோன்றது தெரியா எனக்கு அந்த.
1: இல்ல என்னண்டா, நீங்கள் உங்களுக்கு தெரியும் சொல்றது சரி. என்னண்டா விளையாடித்தான் இதெல்லாம் அறியணும் இல்ல, தொடர்ந்து அப்சர்வேஷன். ஒரு நல்ல ரசிகனா இருந்தா இந்த வீக்ல விளையாடுறதை விட பார்வையாளர்களுக்கு அதெல்லாம் நன்கு
3: போகும். நல்ல ஒரு கிரிக்கெட் டீம் உள்ள பள்ளிக்கூடம் தானே.
1: இப்ப வாக்களி என்ன சொல்ல வந்தீங்க? என்ன அடுத்தது
3: என்ன சொல்ல வந்தது? அந்த அஜித் அந்த ஹெட்லைட்டை திருப்பினா அந்த ஓட்டோ ஓடு மண்ட மாதிரி தான் இருக்கவே இல்லை யூனிஃபார்ம் பார்க்க. அதுக்கு தான் நான் யோசிச்சு
1: திருத்தேன்.
3: பேட்டிங் சரி இல்லை, வேர்ஸ்டா இருக்கு. 41-42 சரி. பாடல்கள் நல்லா 8-10-3 7-6-2.
1: நன்றி. இது
3: நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சி நடத்தினர். வணக்கம்.
4: சுதா.
1: சுதா வாங்க.
4: இது நிறைய ரசிகன் ரெகுலரா செய்யற வேலையை விட தண்ணி அடிக்கிற வேலை செய்யறாங்க. அதான் தண்ணி
1: பூக்கண்டுக்கு தண்ணி விடுறாரு, தண்ணி அடிக்கிறதா போயிடும்.
4: தண்ணி அடிக்க தண்ணி அடிக்கிற வேலை அந்த சுமரத்துக்கு பிரச்சனை இல்லை. இது எனக்கு வந்து 10, 7, 8, 9 மற்றது அப்படி 4 அப்படியே ஓடணும்.
1: நன்றி சுதா.
4: நன்றி.
1: நிகழ்ச்சி நடத்தினர். வணக்கம்.
5: முதலாவது பங்காத்தண்டாவது பத்து
1: நன்றி குயின்சன்,
5: நன்றி.
1: நிகழ்ச்சியில் இணைந்தமைக்காமாம் நேர்கள் மதன், அருண், குகதாஸ், செல்வகுமார், ரசிகன், ரமேஷ், சிவலிங்கம், மதி, கலியுகவர்தன், நிர்மலா, பவான், இதயன், சுதா, குயின்சன் என்று நேர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஏனைய நேர்களும் உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் இருக்கின்றது. 11 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பாக இருக்கின்றன. நேர்களை இப்போது எடப்பாடி கூதாஸ் வந்து சொன்னார், எடப்பாடி இப்போது இடர்பாடியாக மாறி இருக்கின்றார் என்பது சரியான செய்தி. இப்போது அங்கு பாரிய அளவிலான மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு பெரிய டீமே, பெரிய ஒரு அணியே இதோ வந்துட்டாங்கள் என்று சொல்லி கொண்டிருந்த வேளையிலே இப்போது அவர்கள் புறப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் புறப்பட்டார்களோ இல்லையோ, விஜய் அவர்களை நோக்கி புறப்பட்டிருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூவத்தூர் பிளவுக்கு அடுத்து, கூவத்தூரில் எப்படி எங்களோட சசிகலா அம்மையார் பெரிய பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்து பிறகு ஒன்றாக இணைந்து மீண்டும் அது பிளவுட்டு பல்வேறு விதமான சின்ன பின்னமாக மாறிய அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜி ராமச்சந்திரனால் உருவாக்கப்பட்டிருந்த அந்த அணி இப்பொழுது மேலும் பிளவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பிளவுகளை நோக்கி நகர்கிறது என்றால் அது சாதாரண பிளவல்ல, எடப்பாடி இடர்பாடியாக இப்போது மாறியிருக்கின்றார். அங்கே தமிழகத்திலே தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மற்றொரு தலைமைகளை சந்தித்திருக்கின்றார். குறிப்பாக அதிருப்தி எம்எல்ஏக்களை முதலமைச்சர் விஜய் சந்தித்திருக்கின்றார். சி வி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிருப்தியார்கள் எம்எல்ஏக்களை முதலமைச்சர் விஜய் சந்தித்திருக்கின்றார். 17 எம்எல்ஏக்கள் இபிஎஸ்ஐ சட்டமன்ற கட்சித் தலைவராக ஆதரிக்கின்றனர். அதே நேரத்தில் சண்முகம் வேலுமணி அணியைச் சேர்ந்த சுமார் 30 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றார்கள். அதிருப்தியார்கள் முறையாக விஜய்க்கு ஆதரவளித்தால் தமிழக வெற்றிக் கழகம் 145-150 இடங்களை பெறும். இது 118 இடங்கள் என்ற பெரும்பான்மைக்கு கூடுதலாக இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக பிளவுபட்டுள்ள நிலையில் சி வி சண்முகம் அலுவலகத்துக்கு முதல்வர் விஜய் வருகை தந்து அங்கிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சண்முகம் மற்றும் வேலுமணி உள்ளிட்டோரை சந்தித்திருக்கின்றார்கள். அவர்கள் தமிழக முதலமைச்சரை வரவேற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிளவை 100% உண்மையாக்கி இருக்கின்றது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் மாசன், எப்படி இருக்கீங்க?
1: ஓ நலம் வாங்கோ.
6: சேர்ந்துடுவாங்கலாம் தெரியல,
1: சேர்ந்துட்டீங்க
6: கன்ஃபார்ம். நாளைக்கு அவருக்கு ஓடுமே. தட்ஸ் குட், குட் நியூஸ். பாட்டு சொல்லுவோம். பாட்டு வந்து எனக்கு 10-7-3-4-1
1: சந்திரன் சொல்லுங்க. 10-7-3-4-1 வேலையிலையா வீட்டுலயா?
6: இன்னைக்கு வீட்டுல, இன்னும் மத்தியம் தான் போறேன்.
1: அந்த கதையில தெரியுது வீட்டுக்குள்ள இருந்து கதைக்கிறீங்களா? நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வெண்பா.
1: வெண்பா வாங்கோ.
7: நல்ல செய்தி இதை சொல்லி கொண்டிருக்கீங்க.
1: நல்ல செய்தி. ஓ நல்ல செய்தி.
7: அதிமுக
1: அதிமுக இப்ப என்ன சொல்றது? அதிமுக நிலைமை பரிதா வந்தான். மத்திய அரசாங்கம் நல்ல இப்ப குழு குழு மூட்டிலே இருப்பினம். மத்திய அரசாங்கத்தின் நோக்கம், பிஜேபி நோக்கமே இந்த திராவிட கட்சிகளை மெல்ல மெல்ல பொடி பொடியாக்குறது. வீக்கான கட்சியிலிருந்து அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதிமுக கொஞ்சம் கடுமையான வீக்கான கட்சி, மிக இலகுவாக அதை உடைக்கலாம். அடுத்தது திமுக தான். சொல்லுங்க.
7: 7-5-7-5-4-2
1: நன்றி வெண்பா, நிகழ்ச்சியில் இணைந்து வைக்க. நேரம் சரியாக 10:42 நீண்ட நேரமாக பாடல் கேட்கவில்லை, கேட்க வேண்டும் என்ன? இப்போது மதியின் விருப்ப பாடல்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200.
3: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சிகளில் 10க்கு 10 நிகழ்ச்சிகளில் 10 பாடல்களை கொண்டு வந்தோம். அந்த 10 பாடல்களுக்கான வாக்களிக்கும் நேரம் இது. 10 பாடல்களுக்கான வாக்களிப்பதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. 416-6-4-4-2 தரம் 4 வரும், பிறகு 6-2-2-2, 3 தரம் 2 வரும் என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். பல நேர்களுக்கு அந்த தொலைபேசி இலக்கங்களை அடிக்கடி சொல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். என்ற வகையில் அதை அடிக்கடி தந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது 10 பாடல்கள். மங்காத்தா ஆடவா, அரங்கேற்றி பாடவா. 2, என்னை அறிந்தால் மலை வரப்போகுதே. இலக்கம் 3, சலங்கையில் ஒரு சங்கீதம், யார் அழைத்தது கனவராணியா. இலக்கம் 4, சிட்டிசன் பூக்காரா பூக்காரா. இலக்கம் 5, கிரீடம், விழியில் உன் விழியில் வந்து விழுந்தேன். இலக்கம் 6, அட்டகாசன், நச்சென்று இச்சென்று தந்தாயே. இலக்கம் 7, ஆகா முதல் முதலில் பார்த்தேன். இலக்கம் 8, அசல் துஷ்யந்தாயே துஷ்யந்தா. இலக்கம் 9, வில்லன், தப்புத்தண்டா தப்புத்தண்டா. இலக்கம் 10, தீனா, நீ இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வாழவில்லை என்ற பாடல். இவைதான் இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. அலையுங்கள், உங்களது வாக்குகளை பதிவிடுங்கள்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்தொப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்தொப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

எங்களை தமிழக சட்டசபையில் அதிமுக அணியின் ஒரு எம்எல்ஏ காமராஜ், தமிழக வெற்றிக்கழகத்தையும் தமிழக வெற்றிக்கழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை புகழாரம் சூட்டி பேசியிருக்கின்றார். பல வார்த்தை பிரயோகங்கள் அவருக்கு புகழ் மாலை அணிவித்து, இந்த வார்த்தைகளால் புகழ் மாலை அணிவித்து அவரது பேச்சு இடம்பெற்றிருக்கின்றது. இது அதிமுக உடைவுக்கான ஒரு நல்ல பச்சை கொடியாக சட்டசபையில் எதிரொலித்திருந்தது. அதிமுக இப்போது எடப்பாடி ஒரு புறமாகவும், அதேபோல் எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் ஆகியோர் இன்னொரு புறமாகவும் பிரிந்திருக்கின்றார்கள். சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி விஜயபாஸ்கர், காமராஜ் ஆகியோர் ஏற்கனவே தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து மனு ஒன்றை அளித்திருந்தமை நேர்கள் அறிந்தார். என்ற வகையில் இன்றைய நாளில் விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்திருக்கின்றார். என்ற வகையில் 30 எம்எல்ஏக்களுடன் இவர்கள் இப்போது கட்சி தாவலில் ஈடுபட இருக்கின்றார்கள். கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் இவர்கள் இவ்வாறு ஈடுபடுவது சரியா தவறா என்ற வினா இப்பொழுது நேர்களுக்கு ஏற்படும். கட்சி தாவல் தடை சட்டம் என்ன செய்யும் என்றால், ஒரு எம்எல்ஏ மட்டும் அல்லது குறைந்த எம்எல்ஏக்கள் மட்டும் இவ்வாறு ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு சென்றால், அந்த அடிப்படையில் கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் அவர்கள் தமது எம்எல்ஏ பதவியை இழக்க நேரிடும். ஆனால் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் 1/2 பங்கினர், ஏறத்தாழ 75% 1/2 பங்கினர் இவ்வாறு கட்சி தாவல் செய்கின்ற போது சட்டப்படி அவர்களது பதவிகள் பாதுகாக்கப்படும். அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள். ஒருவர் அல்லது இருவர் அல்லது 1/3 பங்கினர், குறைந்த அளவினர் மட்டும் பிரிந்து சென்றால்தான் அவர்களது பதவிகள் நீக்கப்படும். இது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஏற்புடையது. 1/2 பங்கினர் இவ்வாறு அதிமுகவிலிருந்து இன்னொரு கட்சிக்கு பிரிந்து செல்வதோ அல்லது அதிமுகவிலிருந்து பிரிந்து செல்லுகின்ற போது, பிரிந்து சென்று அவர்கள் வேறொரு அணியாக நின்று கொண்டு தமிழக வெற்றிக்கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதோ கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, அந்த வகையில்தான் இப்போது பெரும் படையொன்று தமிழக வெற்றிக்கழகத்துடன் இணைந்திருக்கின்றது. வருங்காலங்களில் சிறிய கட்சிகள் பல இணைந்துதான் இப்போது பெரும்பான்மையை விஜய் நிரூபித்திருந்தார். அந்த கட்சிகள் சில வேளைகளில், அது பாமகவாக இருக்கலாம், அதே போல் காங்கிரஸாக இருக்கலாம், தமிழக கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி, இப்படி இந்த கட்சிகள் சில வேளைகளில் அவரை இழுத்து விழுத்த வேண்டும் என்று, முஸ்லீம் லீக் கட்சி போன்றன இழுத்து விழுத்த வேண்டும் என்று நினைத்தால் கூட, இப்போது இருக்கக்கூடிய இந்த 30 வரையான எம்எல்ஏக்கள் மிகப்பெரிய பலமாக தமிழக வெற்றிக்கழகத்துக்கு மாற இருக்கின்றது என்பதை இந்த வேளையிலே நினைவூட்டி கொண்டு, அடுத்து எங்களது நேர் கலியுக வரதன் விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்கிறது.

0: அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் சரியாக 11 மணி. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சி. 10க்கு 10 நிகழ்ச்சியில் இப்பொழுது நேர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். வாக்களித்த நேர்களது வாக்குகளின் அடிப்படையில் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பாகும். இந்த மனுத்தியாளத்தின் செய்தி அறிக்கை இப்பொழுது இடம்பெறுகிறது.
1: மனுத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி அவலி நியூஸ்.
2: சில கேள்விகள் தங்கள் தனியுரிமையை மீறுவதாக கூறி மறுப்பதால் தங்கள் சமூகங்களின் நலனுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்களை நிரப்புமாறு லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கனேடியர்களை கேட்டிருக்கின்றார். இன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவம் தனிப்பட்ட விடயங்களில் தலையிடுவதாக அஞ்சி சில கனேடியர்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். மேலும் கிழித்தறியப்பட்ட படிவங்கள் அல்லது அனுப்பியவருக்கே திருப்பி அனுப்பவும் என குறிப்பிடப்பட்ட உரைகளின் படங்களை பதிவிட்டு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கிங்ஸ்டன் நாடாளுமன்ற உறுப்பினரான மார்க் ஹாட்சன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது பிரதம மந்திரியால் தனிப்பட்ட தரவுகளை சேகரிக்கும் ஒரு செயல் அல்ல என்று கூறியிருக்கின்றார். ஒரு சமூகத்திற்கு எத்தனை பாடசாலைகள் தேவை, மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள் எங்கு கட்டப்பட வேண்டும், ஒரு நகராட்சிக்கு எவ்வளவு மத்திய நிதி கிடைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க கனடா பயன்படுத்தக்கூடிய தரவுகளை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முறையால் தான் சேகரிக்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹண்டா வைரஸினால் பாதிக்கப்படக்கூடிய ஆனால் அறிகுறிகள் இல்லாத நபர்களை பரிசோதிப்பது பயனுள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று சுகாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஹண்டா வைரஸினால் பாதிக்கப்பட்ட சொகுசு கப்பலில் இருந்து பயணிகள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் உலகெங்கிலும் உள்ள பொது சுகாதார அதிகாரிகள் இந்த விவகாரம் குறித்து விவாதித்து வருவதாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மாகாண சுகாதார அதிகாரியான டாக்டர் போனி ஹென்றி தெரிவித்திருக்கின்றார். நோயாளிகளுக்கு அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பு சில வைரஸுகளுக்கான பரிசோதனைகள் பயனுள்ளதாக இருப்பதில்லை என்றும், ஹண்டா வைரஸின் அரிதான நிகழ்வுகளில் பரிசோதனைகள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகின்றன என்பது பற்றி அதிகம் தெரியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கனடாவில் இந்த வைரஸினால் பாதிக்கப்படக்கூடிய 10 பேரில் யாருக்கேனும் அறிகுறிகள் தோன்றினால் அவர்களை பரிசோதித்து சிகிச்சை அளிக்க சுகாதார அதிகாரிகள் தயாராக உள்ளனர் என்று ஹென்றி தெரிவித்தார். ஹண்டா வைரஸுகளுக்கு 2 வகையான இரத்த பரிசோதனைகள் உள்ளன என்றும், ஒன்று ஆன்டிபாடிகளை சோதிப்பது, மற்றொன்று PCR பரிசோதனை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஒரு நோயாளிக்கு நோய் அறிகுறிகள் தோன்றும் வரை இந்த அரிதான வைரஸை சந்தேகிக்க மருத்துவர்கள் பொதுவாக எந்த காரணமும் இருக்காது என்பதனால் சுகாதார அதிகாரிகள் தனித்துவமான சூழ்நிலையில் உள்ளனர் என்று சசச்சுவான் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானி பிரைஸ் வோனர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்த நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக எண்ணெய் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கையும் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் கடுமையாக சரிவை சந்தித்திருக்கின்றன. ஈரானுடனான போர் நிறுத்தம் உயிர்காக்கும் உறவில் உள்ளது என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியதைத் தொடர்ந்தும், மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்கா முன்வைத்த திட்டத்தை ஈரான் நிராகரித்ததை அடுத்தும் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. ஐரோப்பிய அளவிலான ஸ்டாக்ஸ் 600 குறியீடு GMD 1.1% சரிந்து 605.79 புள்ளிகளாக இருந்தது. முக்கிய பிராந்திய சந்தைகளும் சரிவை சந்தித்திருக்கின்றன. லண்டனின் FTSE 100 மற்றும் ஜெர்மனியின் DAX ஆகிய இரண்டும் 1% மேல் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் போதும், காசாவுக்கு அவர்கள் அழைத்துச் சென்ற பயண கைதிகளுக்கு எதிராகவும் திட்டமிட்ட பரவலான பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக இஸ்ரேலிய சுதந்திர விசாரணை ஆணையகம் ஒன்று செவ்வாயன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகால சுதந்திர விசாரணைக்கு பிறகு பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறையானது திட்டமிடப்பட்டதாகவும் பரவலானதாகவும் அக்டோபர் 7 தாக்குதல்களுக்கு அதன் பின்விளைவுகளுக்கும் இன்றியமையாததாகவும் இருந்தது என்று குடிமையல் ஆணையகம் முடிவு செய்திருக்கின்றது என்று அந்த அமைப்பு தனது 300 பக்க அறிக்கையில் கூறியுள்ளது. பாலியல் வன்முறையின் முழு அளவை தீர்மானிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை உட்பட்ட முந்தைய விசாரணைகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. ஹோமோஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்து விவாதிப்பதற்காக தென்கொரியா இன்று நடைபெறவுள்ள உயர்மட்ட சர்வதேச பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கின்றது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணையில் தென்கொரியாவால் இயக்கப்படும் சரக்கு கப்பல் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து சியோல் தனது பூரூபாய பதிலடியை மதிப்பீடு செய்து வருகின்ற வேளையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தரம்சாலா விளையாட்டரங்கில் நேற்றிரவு இடம்பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான IPL போட்டியில் 3 விக்கெட்டுகளினால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியுடன் 12 போட்டிகளில் 10 புள்ளிகளை பெற்று 7 இடத்தில் இருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸின் இறுதி சுற்று வாய்ப்பு மற்ற அணிகளின் போட்டி முடிவுகளில் தங்கியிருக்கின்றது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 210 ஓட்டங்களை பெற்றது. 211 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்பாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் 19 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 216 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: இப்பொழுது நேரம்
1: தமிழ்நாடு அரசு கொரோனா
0: இப்பொழுது நேரம் 11:06. நீங்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சி. 10க்கு 10 நிகழ்ச்சியில் இப்பொழுது நாங்கள் நேர்களது வாக்குகளின் அடிப்படையில் பாடல்களை தரவரிசைப்படுத்தி ஒலிபரப்பு செய்ய இருக்கின்றோம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 6474-4165.
2: நேர்களே, இந்த வேளையில் நாங்கள் கே ராஜாராம், PH பாண்டியன், எம் தமிழ் குடிமகன், செடப்பாடியார் முத்தையா, PDR பழனிவேல் ராஜா, இதெல்லாம் கேள்விப்பட்ட பெயர்களாக இருக்கும். கே காளிமுத்து, அருணாச்சலம், இரா ஆவுடையப்பன், ஜெயக்குமார், தனபால், அப்பாவு, இவர்களது பட்டியலில் இப்போது JCD பிரபாகரும் இணைந்திருக்கின்றார். இவர்கள் யாரென்றால் தமிழ்நாடு சட்டசபையின் ஆளுநர்கள். 1980 இன்று வரை இந்த ஆளுநர்களது பட்டியல். இப்பொழுது JCD பிரபாகரும் அந்த பட்டியலில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். கடந்த சட்டசபையில் அப்பாவு எல்லோருக்கும் மிக பரிச்சயமானவர். நாங்கள் அடிக்கடி நில்பல் சொல் நிகழ்ச்சியில் இவரது பெயரை பயன்படுத்தியிருப்போம், கேள்விகள் கேட்டிருக்கோம். அப்பாவு இப்பொழுது விலகி விலத்தப்பட்டிருக்கின்றார். வெளியில் தூக்கி அழைத்து சென்றார்கள் விடாப்பிடியாக, அவர் அசையமாட்டனிட்டார். இப்போது JCD பிரபாகர் தமிழக சட்டசபையின் சபாநாயகராக இப்போது நியமனம் பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை தான் இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு பெரும் படை பிரிந்து சென்று தமிழக வித்திய கழகத்துக்கு தனது ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். அதுவும் பிறந்த நாளில் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல சம்பவங்கள் தமிழக தேர்தல், தமிழக அரசியலில் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. தற்போது தொல் திருமாவளவன் வீட்டிற்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜயம் செய்து அவரிடம் ஆசி பெற்றிருக்கின்றார். ஆரம்பத்தில் தொல் திருமாவளவனிடம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கான ஆதரவை வழங்குவதற்காக சென்றவர் இப்போது ஆசி பெறுவதற்காக சென்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ராஜினாமா செய்திருக்கின்றார். தமிழக ஆளுநர் மற்றும் தலைமைச் செயலாளருக்கு ராஜினாமா கடிதத்தை இவர் அனுப்பி வைத்திருக்கின்றார். இவ்வாறு நிர்வாக ரீதியிலும் பல்வேறு விதமான மாற்றங்கள் இப்போது இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன தமிழகத்தில். பொதுவாக புதிய ஒரு அரசு ஆட்சி அமைத்தால் இவ்வாறான நிர்வாகம் சார்ந்த விடயங்களிலும் பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில் இந்த மாற்றங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று சொல்லப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல செய்திகளுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். அது மட்டுமல்ல நேர்களே, இலங்கையிலும் இப்போது நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன்னிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சென்று தனது வாக்குமூலத்தை வழங்கியிருக்கின்றார். வழங்கிய வேளையிலே அவர் வாக்குமூலம் வழங்க சென்ற லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முன்னால் பெருந்திரளான மக்கள், நினைத்து பார்க்க முடியாத அளவு பெருந்திரளான மக்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பி கொண்டு நின்றதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது மீண்டும் ஒரு அரகலே என்ற வகையில் அந்த கோஷம் இடம்பெற்றிருந்தது. இப்போது இன்னும் அந்த அரசியல், இலங்கை அரசியல் சூடு பிடித்திருக்கின்றது. இதற்கெதிராக இப்போது அனுரகுமார் திசாநாயக்கா, இன்னும் பல முக்கிய புள்ளிகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு திடுக்கின் தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார். என்பதனால் இப்போது தென்னிலங்கை அரசியல் களமும் சூடு பிடித்திருப்பது மட்டுமல்ல, அந்த சூட்டை தணிக்கின்ற வகையில் இப்போது இலங்கையில் பாரிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்றும், இதன் காரணமாக பலத்த மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகவும், இலங்கையின் மலையகம் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நிகழ்ச்சியில் 10க்கு 10 நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கும் வேளையில் முதலாவது பாடல் எது என்ற ஆர்வத்துடன் நேர்கள் இருப்பீர்கள். முதலாவது பாடல் அல்ல, பத்தாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய பாடல் முதலாவதாக ஒலிக்க இருக்கின்றது. பொறுத்திருங்கள்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site Cremation, அனைத்து மதத்தினருக்கு மேற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற Patricia Peter, 416-834-5753, Lotus Funeral and Cremation.
3: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: நேர்களை, 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது அட்டகாசம் திரைப்படத்தில் இருந்து பாடல். அஜித்குமார் நடிப்பில் வெளிவந்தது. வைரமுத்து வரிகளை எழுத, பரத்வாஜின் இசையில் அந்த பாடல். இப்பொழுது ஸ்ரீநிவாஸ் மற்றும் உதயணி ராய் ஆகியோரது குரல்களில் ஒலிக்கின்றது.

0: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் அடுத்து ஒன்பதாம் இடத்தை பிடித்து ஒழிக்கும் பாடலுடன் நாங்கள் இணைந்திருக்கலாம் நேர்களை. இப்பொழுது நேரம் சரியாக 10:18
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்
2: 6 கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 9054568433.
0: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் அடுத்து ஒன்பதாம் இடத்தை இப்படி தொழிக்கும் பாடல் எது என்று பார்க்க ஆவலாக இருப்பீர்கள். பாடலை கேட்கவும் ஆவலாக இருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிகளில் ஒரு தகவலுடன் இணைந்திருந்து கொண்டு பாடலை கேட்டு ரசிப்போம் நேர்களே. இப்பொழுது பல்வேறு விதமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இலங்கையிலும் பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. இலங்கையில் இன்றைய நாளில் மிக பரபரப்பாக அரசியல் நிலைமைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக தற்போது இலங்கை சார்ந்த பல்வேறு விதமான முன்னாள் அரசியல் பிரமுகர்கள் பலர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராக வேண்டிய நிலைகள் ஏற்படும் என்று இப்போது ஜனாதிபதி ஒரு ட்விஸ்டை வெளியிட்டிருக்கின்றார். இதன் காரணமாக இலங்கை அரசியலும் இப்போது அமர்க்களமாக மாறியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நேற்றைய தினம் வாக்குமூலம் வழங்க வந்த மஹிந்த ராஜபக்ச 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு விமானங்களை கொள்ளனவு செய்தபோது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு அமைவாக அவர் நேற்று 9:30 ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தார். பின்னர் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணையில் வாக்குமூலம் வழங்கியதை அடுத்து 11:50 அவர் அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றார். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பல ஆதரவாளர்கள் அந்த இடத்துக்கு வருகை தந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு தமது ஆதரவுகளை தெரிவித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வகையில் இப்போது பல்வேறு விதமான சர்ச்சைகள் மற்றும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு ஊழல்கள் தொடர்பாக இன்னும் பல பிரமுகர்கள் லஞ்ச ஆலை அரசியல் பிரமுகர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதைவிட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனாவுக்கு பிணைத்தொகை செலுத்துவதற்காக கூலி அடிப்படையில் இதுவரை ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் 74 முதியவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கபில சந்திரசேன முன்னாள் இலங்கையின் மிக பிரபலமான துடுப்பாட்ட வீரர். 1996 இலங்கை லாகூர் மைதானத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மிக சிறப்பாக விளையாடி இலங்கை உலக கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கு தன்வசமாக்குவதற்கு ஒரு பெரிய அரணாக நின்று போராடி ஒரு செஞ்சரியையும் பெற்று அந்த கிண்ணத்தை சுவீகரித்து கொடுத்த அரவிந்த டி சில்வாவின் வீட்டில்தான் இவர் கபில சந்திரசேன இறந்து கிடக்க காணப்பட்டார். அரவிந்த டி சில்வாவின் ஒரு சகலன் என்று சொல்லப்படுகின்றது. அரவிந்த டி சில்வாவின் மனைவியின் சகோதரியைத்தான் கபில சந்திரசேன திருமணம் முடித்திருந்தார். அந்த கபில சந்திரசேன பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர் தனது உறவினர்கள் என கூறி இதுவரை போலியாக முன்னிலைப்படுத்தியமை நீதிமன்றத்தில் தெரிய வந்தது. அவ்வாறு பிணை வழங்கியவர்களும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இதைவிட தமிழகத்து ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றதை தொடர்ந்து இலங்கையின் தமிழரசு கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சிகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீதரன், அதேபோல் சுமந்திரன், இன்னும் இலங்கையில் இருக்கக்கூடிய எங்களது தமிழ் சாணக்கியன் போன்றவர்கள் எல்லாம் இப்போது வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதுடன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உட்பட எங்களது பிரச்சினை தொடர்பில், குறிப்பாக முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் தமிழக சட்டசபையில் எதிரொலிக்க வேண்டும், எங்களது பிரச்சினை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அதற்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக சட்டசபையில் தமிழர்களது சுய நிர்ணயம் சார்ந்த, குறிப்பாக மாநில அந்தஸ்து சார்ந்த அந்த சமஷ்டி முறை பற்றி பேசுவதற்கும், அது பற்றிய ஒரு அழுத்தத்தை மத்திய அரசாங்கத்துக்கு வழங்குவதற்கும் இப்போது இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் ஆவண செய்ய வேண்டும் என்பது இப்போது கேட்கப்பட்டிருக்கின்றது. என்ற வகையில் பல சம்பவங்கள் காத்திருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வரும் புதன்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதும் இப்போது உலகளவில் மிகப்பெரிய தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கின்றது. இன்றைய நாளிலே எங்களது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் சுரேஷ் தர்மா மிகச்சிறந்த ஒரு ஆய்வினை வழங்கியிருக்கின்றார். எங்களது யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளங்களில் சென்று அவற்றை நீங்கள் பார்வையிடலாம். நிகழ்ச்சியில் 9 இடத்தை பிடித்தொழிக்கின்றது அடுத்த இடம் பெறுகின்ற பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வில்லன் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலை நீங்கள் கேட்கலாம். வித்யாசாகரின் ஒரு அருமையான இசை, வித்தியாசமான இசை என்று சொல்லலாமே. அஜித்குமார் மற்றும் மீனா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். வைரமுத்து வரிகளை எழுத இந்த பாடலை சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா மோகன் ஆகிய இருவரின் குரல்களில் ஒலிக்க கேட்கலாம். இது மிக நல்ல இசை. ஆனால் எங்களது நேயர்களது ஒரு நல்ல பண்பு, உண்மையில் இசை எவ்வளவு தூரம் மிக சிறப்பான இசையாக இருந்தாலும் பாடலின் வரிகள் என்பதையும் நேயர்கள் கவனத்தில் கொண்டுதான் பெரும்பாலும் வாக்களிப்பார்கள். சில வேளைகளில் பாடல் காட்சிகள், அந்த திரைப்படத்தில் அந்த பாடல் காட்சி இடம்பெற்ற விதங்கள் என்பவற்றையும் கவனத்தில் கொண்டு தமது வாக்குகளை மிக பக்குவமாக எழுபவர்கள் எமது நேயர்கள் என்பதற்கு இந்த பாடல் 9 இடத்தை பிடித்ததற்கு ஒரு நல்ல சான்று.

0: அந்த பாடலொலி தொலைந்த நேரம் 11:30. நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
0: நேர்களை, இந்த வேளையில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு பதவி வழங்கப்பட்டு இப்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது என்ன பதவி என்றால், விஜயின் வெற்றியை அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் அதிகளவு ஆசனங்களை பெற்ற போது விஜய் வீட்டுக்கு முதலில் சென்றவர் விஜயின் ஆஸ்தான ஜோதிடர் ஒருவர். அந்த ஜோதிடர் தான் முதல் முதலில் விஜயின் வீட்டுக்கு சென்று நேர காலமெல்லாம் குறித்து முதலாவது பதவியேற்பு இப்போது செய்ய வேண்டும் என்ற அந்த தேதியெல்லாம் குறித்து சென்றார். எப்போதுமே விஜயின் வெற்றியின் ஒரு தூணாக இந்த ஜோதிடர் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்போது விஜய் ஜோதிடர் ரதன் பண்டித் அவருக்கு அரசு பதவி ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக இவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். பிரபல ஜோதிடரான ரதன் பண்டிட் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ரதன் பண்டிட் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடம், எண்கணிதம் மற்றும் தியானம் ஆகியவற்றில் அனுபவம் பெற்றவர் என்றும், விஜய் இவரை தனது தனிய அரசியலுக்கு மட்டுமல்ல, தனது திரைப்படங்கள், தனது தனிப்பட்ட வாழ்க்கை என்பவற்றிற்கு மிக நீண்ட காலமாக தனது தனிப்பட்ட ஒரு ஜோதிடராக இவரை வைத்திருந்தவர் என்றும், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக இந்த ரிக்கி ரதன் பண்டித் வெற்றிவேலை நியமித்து முதன்மை செயலாளர் உத்தரவிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. பிரபல ஜோதிடரான இவர் விஜயின் ஆஸ்தான ஜோதிடர் என்று சொல்லப்படுகின்றது. ரதன் பண்டிட் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடம், எண்கணிதம் மற்றும் தியானம் ஆகியவற்றின் அனுபவம் பெற்றவர் என்றும்,

பண்டித் வெற்றிவேல் என்று அழைக்கப்பட்ட இவர் 2008 டெல்லிக்கு இடம்பெயர்ந்த பிறகு தனது பெயரை ரதன் பண்டித் என்று மாற்றிக் கொண்டார் என்றும், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆன்மீக ஆலோசகராக இவர் இருந்தவர் என்றும் இங்கே சொல்லப்படுகின்றது. 1991 ஜெயலலிதாவின் வெற்றியை இவர் துல்லியமாக கணித்தவர். நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயின் அரசியல் எதிர்காலம் குறித்து இவர் வழங்கிய கணிப்புகள் அனைத்தும் சரியாக அமைந்திருந்தன. விஜயின் ஜாதகம் மிக வலிமையானது என்றும், அது தமிழக அரசியலில் ஒரு சுனாமி போன்ற மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் ரதன் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 140 முதல் 170 இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்கும் என்றும் விஜய் முதலமைச்சர் ஆவார் என்றும் ஏற்கனவே கணித்திருந்தார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியின் பெயர் விஜயின் பிறந்த தேதி மற்றும் எண் கணிதத்துக்கு துல்லியமாக பொருந்துவதாகவும் கூறியிருக்கின்றார். விஜய் ஒரு தீவிரமான முருக பக்தர் என்றும், அவரது ஆட்சியில் தமிழக கோவில்கள் உலக தரத்திற்கு உயர்த்தப்படும் என்றும் ரதன் பண்டித் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறான இந்த ரதன் பண்டித்தின் இந்த பதவி நியமனம் இப்போது தமிழகத்தில் ஒரு சிறிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த பதவி தவறான பதவி என்றும் இப்போது விஜயின் எதிர்ப்பாளர்கள் பலர் சுட்டிக்காட்ட தொடங்கியிருக்கின்றார்கள்.

நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் அடுத்து 8வது இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்று நேர்கள் எல்லோரும் ஆர்வமாக இருப்பீர்கள். 8ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது கிரீடம் திரைப்பட பாடல். அந்த பாடல் சோனு நிகா மற்றும் ஸ்வேதா மோகன் ஆகியோரது குரல்களில் ஒலிக்க கேட்கலாம்.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 11:40. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. 10க்கு 10 நிகழ்ச்சியில் நேர்கள் அடுத்து 7ஆம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்று ஆர்வமாக இருப்பீர்கள். 7ஆம் இடத்தை பிடித்து அடுத்த பாடல் ஒழிக்க இருக்கின்றது.
1: 10க்கு 10 உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை. 10க்கு 10 10க்கு 10.
2: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கலப்புகள்.
0: நேர்களை, லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கும் பல்வேறு விதமான சிறப்புகள் பெயர்கள் இருக்கின்றன. குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகளது வரலாறுகளை அல்லது லத்தீன் அமெரிக்க நாடுகளது பல்வேறு விதமான அரசியல் சார்ந்த விடயங்களை பார்க்கின்ற போது உலகத்துக்கு மிகப்பெரிய சவாலான நாடுகளாக லத்தீன் அமெரிக்க நாடுகளும் இருந்திருக்கின்றன. குறிப்பாக இப்போது இந்த கண்டா வைரஸ் என்ற வைரஸ் பரவிய பொழுது கப்பல்கள், அந்த கப்பல் தொடர்பான பல்வேறு விதமான விடயங்களை பற்றி நேர்கள் அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக அந்த கப்பல் அர்ஜென்டினாவில் இருந்து தான் புறப்பட்டது. அர்ஜென்டினாவில் மிக பிரபலமான ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இருக்கிறது, பாகியா பிளாங்கா என்ற ஒரு துறைமுகம். பாகியா பிளாங்கா, இந்த பிளாங்கா என்ற பெயர்களில் பல துறைமுகங்கள் உலகில் இருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த பாகியா பிளாங்கா, காசா பிளாங்கா. காசா பிளாங்கா என்பது மொரோக்கோவில். காசா என்ற பாலஸ்தீனத்துக்கு போயிடக்கூடாது, இது மொரோக்கோ இஸ்ரேலுக்கு போயிடக்கூடாது, இது மொரோக்கோவில் இருக்கின்ற காசா பிளாங்கா. அதேபோல் பாகியா பிளாங்கா துறைமுகம் அர்ஜென்டினாவில் காணப்படுகின்ற மிக முக்கியமான துறைமுகம். இந்த அர்ஜென்டின நாட்டுக்கு இருக்கக்கூடிய பெருமை, நாங்கள் உலகத்தின் முதலாவது பிரதமர் யார் என்று கேட்டால் எல்லோரும் சொல்வோம், உலகின் முதலாவது பிரதமர் என்ற பெருமை எங்களது இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவு பண்டார் நாயக்காவுக்கு உரியது. இவர்தான் உலகிலேயே முதலாவது பெண் பிரதமர் என்ற சிறப்புக்குரியவர். அதேவேளை இந்த அர்ஜென்டினாவுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கின்றது. அர்ஜென்டினா தான் உலகத்தின் முதலாவது பெண் ஜனாதிபதி ஒருவரை பெற்ற நாடு என்ற பெருமையை பெறுகின்றது. உலகில் முதல் பெண் ஜனாதிபதி என்பவர் இசபெல் பரோன் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்தவர். உலகில் முதலாவது பெண் பிரதமர் ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கா இலங்கையைச் சேர்ந்தவர். அதேவேளை இலங்கையின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை சுதேசி கிரிபாலினி பெறுகின்றார். உலகின் முதலாவது பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை சுதேசி கிரிபாலினி, அவர் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர். இப்படி மிகப்பெரிய பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தொடர்பில் இப்போது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ற ஒரு அதிரடிப்படையை தமிழக அரசாங்கம் இப்போது நியமித்திருக்கின்றது. பெண்கள் பயமின்றி வாழும் தமிழ்நாடாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும், பெண்களின் பாதுகாப்பு எங்கள் முதல் கடமை என்ற வகையில் ஜோசப் விஜய் முதலமைச்சர் இப்போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை நியமனம் செய்திருக்கின்றார். இது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் உடனடி நடவடிக்கையாகவும், பள்ளி கல்லூரி பொது இடங்களில் பாதுகாப்பு கண்காணிப்பு போன்ற இடங்களில் வேலைகள் பார்ப்பதற்கும், இரவு நேர ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும், சைபர் தொல்லை ஸ்டாக்கிங் குற்றங்கள் மீது விரைவு நடவடிக்கை எடுக்கவும், அவசர உதவி மற்றும் மீட்பு பணிகள் என்பவற்றில் ஈடுபடவும் இந்த படை நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையில்தான் எங்களது ஈழத்தின் மகளிர் அணி பற்றி நாங்கள் நினைக்க தோன்றுகின்றது. ஈழ விடுதலை போராட்டத்தில் மகளிரை இணைத்து மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு படை உருவாக்கப்பட்ட அந்த சூட்சுமத்தை, சமயோசிதத்தை நாங்கள் மெச்சாது இருக்க முடியாது. நேர்களே, நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இப்போது 4ஆம் இடத்தை பிடித்து அடுத்து ஒலிக்கின்ற பாடல் எது என்று பார்ப்போம். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நாங்கள் ஏற்கனவே கேட்ட பாடல் கிரீடம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இப்பொழுது 7ஆம் இடத்தை பிடிக்கின்ற பாடல் சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. தேனிசை தந்தல் தேவாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் சங்கர் மகாதேவனுடன் வசுந்தரா தாஸ் மிகச்சிறந்த ஒரு பாடகி. ஏனைய மொழிகளில் அதிகளவான பாடல்களை பாடியிருக்கக்கூடியவர் வசந்தராதாஸ். அவரது பாடல்கள் தமிழிலும் அவ்வப்போது ஒலித்து கொண்டிருக்கும். ஒரு மிகச்சிறந்த பின்னணி பாடகி மட்டுமல்ல மிகச்சிறந்த நடிகையாகவும் இருந்தவர். அவர் இந்தி மற்றும் ஆங்கிலம், தமிழ், மலையாளம், கன்னடா என்று பல மொழிகளில் பாடியிருப்பவர். பல்வேறு சந்தர்ப்பங்களில் மிகப்பெரிய விருதுகளை பெற்றவர். வசந்தராதாசின் தமிழ் பாடல்கள் அத்தனையும் மிகச்சிறந்த பாடல்கள். அவரது நடிப்பும் மிகச்சிறந்த நடிப்பாக இருக்கும். இப்பொழுது சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து இது அஜித்குமார் நடிப்பில் வெளிவந்திருந்தது. பாடல் ஒலிக்கின்றது, 7வது இடத்தை பிடித்து.

0: நேரம் 11:51 நேர்களை. இந்த வேளையில் இந்த பிக்குகள் தொடர்பாக ஒரு சந்தேகம் எழுந்திருக்கலாம். மிக பரபரப்பான ஒரு செய்தி ஒன்று அண்மை காலத்தில் இலங்கையில் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக தாய்லாந்திலிருந்து சுற்றுலா சென்றிருந்த 22 பிக்குகள் தொடர்பான செய்தி. இப்பொழுது மீண்டும் அந்த செய்தி தொடர்பாக ஒரு அப்டேட் கிடைத்திருக்கின்றது. தாய்லாந்திலிருந்து குஸ் மற்றும் கேஸ் ரக போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 23 பிக்குகள் எதிர்வரும் 26 தேதி வரை மீண்டும் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த சந்தேக நபர்கள் 12 தேதி நீர்கொழும்பு நீதவான் சுபானி அபயசேகர முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு மீண்டும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்றிருந்த 22 பிக்குகள் கடந்த ஏப்ரல் மாதம் 25 தேதி நாட்டிற்கு திரும்பிய போது அவர்கள் கொண்டு வந்த பயணப்பொதிகளில் இருந்து 112 கிலோகிராம் குஸ் மற்றும் கேஸ் போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையம் இப்போது மிகப்பெரிய உசாராக இருக்கின்றது. பல்வேறு விதமான நாடுகளில் இருந்து வருகின்ற போதைப்பொருட்கள் மட்டுமல்ல கள்ளக்கடத்தல்கள் என்று சொல்லப்படுகின்ற பலவற்றை இப்போது தொடர்ச்சியாக அவர்கள் மிக தீவிரமான தேடுதல் வேட்டைகள் மூலம் கைப்பற்றுகின்றார்கள். இதன் காரணமாக தொடர்ச்சியாக பல நாடுகளிலிருந்து இவ்வாறான போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விலங்குகளின் பாகங்கள் கடத்தல் தொடர்பான விடயங்கள் இலங்கையின் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. இது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மிக முக்கியமான செயற்பாடுகளில் ஒன்றாகவும் இப்போது பேசப்பட்டு வருகின்றது. என்ற வகையில் இலங்கையில் இந்த அதிரடிகளுக்கு மத்தியில் ஒரு தென்னிலங்கையிலே ஒரு மிகப்பெரிய பாரதூரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு வீட்டுக்குள் புகுந்த 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் ஒன்று அந்த வீட்டில் உறக்கத்திலிருந்த 34 வயதுடைய ஒரு நபரை அடித்து கொலை செய்து அவரது தலையை எடுத்து சென்று துணிகரமாக ஒரு சிலையில் வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இது தென்னிலங்கையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. பல ஒரு பக்கத்திலே மிக பெருமளவில் இவ்வாறான தாதாக்கள் பாதாளோலக கும்பல்கள் அளிக்கப்பட்டு வருகின்ற அதே வேளை இன்னொரு பகுதியில் இவ்வாறான விஷமத்தனங்களும் தொடர்ச்சியாக இலங்கையில் அரங்கேறி கொண்டிருப்பது ஒரு பக்கத்து அணையை கட்ட இன்னொரு பக்கம் உடைப்பது போன்ற ஒரு இக்கட்டில் இப்போது NPP அரசாங்கம் சிக்கியிருக்கின்றது. அவர்களால் முழுமையாக இவற்றை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு பல ஆண்டுகள் செல்லும் போல் தெரிகின்றது. ஏனென்றால் ஒரு பக்கத்தில் சரி செய்ய இன்னொரு பக்கத்தில் உடைவு ஏற்படுவது போன்ற ஒரு இக்கட்டான நிலை இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இப்பொழுது மாறியிருக்கின்றது. நேரம் சரியாக 11:54. நேர்கள் CMR தமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: கீப் லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: இனிய இசையின் இதய துடிப்பு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
2: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
3: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

அந்த பாடல் ஒலித்த இந்த நேரம் 11:59 சலங்கையில் ஒரு சங்கீதம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 12 நெருங்குகின்றது. நேர்கள் நிகழ்ச்சியிலே 5-6 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் கேட்டீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் 5 இடத்தை பிடித்தொழிக்க இருக்கின்றது அடுத்த பாடல். இந்த வேளையிலே 2026 ஒன்டாரியோ பொருளாதார வளர்ச்சி சுமார் 0.9% ஆக இருக்கும் என்று பொருளாதார மதிப்பீடுகள் தெரிவித்திருக்கின்றன. அதே நேரத்தில் அல்பர்ட்டா மற்றும் அட்லாண்டிக் பகுதிகள் சற்று வேகமான வளர்ச்சியை காணும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒன்டாரியோ உட்பட பல மாகாணங்களில் பொருளாதார வளர்ச்சி மந்தமாகும் என்ற முன்னறிவிப்பு வழங்கப்பட்டிருந்த போதிலும் அல்பர்ட்டா மற்றும் அட்லாண்டிக் பகுதிகளில் சற்று வேகமான வளர்ச்சியை காண முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அல்பர்ட்டா எண்ணெய் வளம் கொண்ட நாடு என்று சொல்லிவிட்டேன், இப்போது அடிக்க வரப்போகிறார்கள். ஏற்கனவே சிக்கலுக்குள்ளாகி இருக்கக்கூடிய மாகாணம் அல்பர்ட்டா மாகாணம் எண்ணெய் வளம் கொண்ட மாகாணம் என்ற வகையில் அதன் பொருளாதார வளர்ச்சி குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்திருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்களே, மேற்கு கனடாவில் இப்போது கோடைகாலம் நெருங்கி வருகின்றது என்ற வகையில் அல்பர்ட்டா உள்ளிட்ட மாகாணங்களில் 2026 மீண்டும் மிகப்பெரிய தீப்பரவல் சம்பவங்கள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன. அதன் காரணமாக இப்போது தீப்பரவல்களை காட்டுத்தீப்பரவல்களை கட்டுப்படுத்துவதற்கான உபாயங்கள், குறிப்பாக அவசர நிலை பிரிவுகள் இப்போது உசார்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அதற்காக இப்போது தீயணைப்பு பிரிவினர், தீயணைப்பு படையினர் மற்றும் வான்படையினர் போன்றவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த வருடம் மிக கடும் வெப்பம் நிலவுகின்ற அதே வேளை இவ்வாறான காட்டுத்தீ சம்பவங்கள் மிக அதிகளவில் கடந்த வருடத்தை விட இடம்பெற வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது நிகழ்ச்சியில் 5 இடத்தை பிடித்தொழிக்கின்றது மங்காத்தா திரைப்பட பாடல். யுவன் சங்கர் ராஜா மற்றும் ரஞ்சித் சுசித்ரா.

நேர்களை, இந்த வேளையிலே முதல்வர் விஜய்க்கு வாழ்த்தொன்று, விசேட வாழ்த்தொன்று கிடைக்க பெற்றிருக்கின்றது. எங்கள் தரப்பிலிருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய்க்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். மே 18 தமிழ்நாடு அரசு சார்பில் நினைவேந்தல் செய்து ஈழத்தமிழ் மக்களின் உணர்வுகளுடன் இணைந்து நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் அவர் விடுத்திருக்கின்றார். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை அனுசரித்து தமிழக சட்டசபை இயங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மறைமுகமாக எங்களது நாடு கடந்த அரசு அதன் தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரனால் இந்த வாழ்த்து செய்தியும் கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன.

அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 12:08 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நேர்கள் ஒரு தகவலுடன் நாங்கள் இணைந்திருக்கலாம். இப்பொழுது விஜய், இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா வாழ்த்து தெரிவித்தார். அந்த வாழ்த்தை தான் மிக பெருமிதமாக ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இலங்கை ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களின் வாழ்த்துக்களால் நான் மிகுந்த கௌரவம் அடைகிறேன். உங்களது அன்பான இந்த செயலுக்கு எனது நன்றிகள் என்று தனது மாமியார் வீட்டுக்கு இப்போது வாழ்த்து தெரிவிப்பது போல முதல்வர் விஜய் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்னொரு தகவலையும் தனது ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் தெரிவித்திருக்கின்றார். தமிழக மீனவர்கள் பலர் இலங்கை சிறைகளில் வாடுகின்றார்கள். இவ்வாறு வாடுகின்ற தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையினையும் இப்போது தான் இலங்கையில் உள்ள அந்த அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களை விடுவிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவேன் என்றும் இப்போது தமிழக மீனவ சமூகத்துக்கு மிகப்பெரிய வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றார். இதேவேளை இலங்கை அரசாங்கம் இலங்கையின் தமிழக வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இப்போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், அதான் முதலாவது கோரிக்கை, வருகின்ற 18 இடம்பெற இருக்கின்றது. அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக தமிழக சட்டசபையில் எதிரொலிக்க வேண்டும், தமிழக சட்டசபையில் பேச வேண்டும் என்ற தமது முதல் கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சுயாட்சி சார்ந்த வடகிழக்கு சார்ந்த ஒரு தீர்ப்பு திட்டத்தை மத்திய அரசாங்கத்திற்கு தமிழக சட்டசபை வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினையும் விடுத்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் இவற்றையெல்லாம் எந்த விதத்தில் எங்கள் சார்பில் செய்யப்போகின்றார் என்று. ஒரு புதிய அரசு இதுவரை இருந்த திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், இருவரும் அவற்றை செய்யவில்லை. புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் இவற்றை செய்யலாம் என்ற ஒரு செய்ய முடியும் செய்ய அவர்களை ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் என்ற நம்பிக்கை எங்களது தமிழக தலைவர்களுக்கு இருக்கின்ற தமிழ் எங்களது ஈழத்தமிழர் சார்ந்த அரசியல் பிரதிநிதிகளுக்கு இருக்கின்றது. அதனால் தான் விஸ்வநாதன் ருத்ரகுமார் எங்களது பிரதமரும் இப்போது அவ்வாறான ஒரு செய்தி வாழ்த்துச் செய்தியை வழங்கியிருக்கின்றார். நேயர்களை, பொறுத்திருந்து பார்ப்போம். காய்கள் சரியாக நகர்த்தப்பட்டால் நிச்சயமாக அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். இந்த வேளையில் இணையவழி மோசடியுடன் தொடர்புடைய 221 இந்திய நேபாள நாட்டைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் இப்போது தான் பேசிக்கொண்டிருந்தோம் தாய்லாந்து பிக்குகள் மட்டுமல்ல, இவ்வாறு பல்வேறு இணையவழி மோசடிகள் இன்னும் சட்டவிரோதமாக தமது விசா காலங்கள் நிறைவு பெற்ற பின்னரும் இலங்கையில் தங்கியிருந்து பல்வேறு விதமான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்ற சீன பிரஜைகள் மற்றும் தாய்லாந்து இன்னும் கொரிய பிரஜைகள் பலர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு வீடுகளை வாடகைக்கு கொடுப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இப்போது இலங்கை போலீஸ் பிரிவு வெளியிட்டிருக்கின்றது. இந்த வேளையில்தான் இணையவழி மோசடியுடன் தொடர்புடைய 221 இந்திய நேபாள் நாட்டைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தெற்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இணையவழி குற்றங்கள் மற்றும் குடிவரவு விதி மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் நடத்தப்பட்ட தொடர் சோதனைகளின் போது 220 மேற்பட்ட வெளிநாட்டினரை காவல்துறை கைது செய்திருக்கின்றது. மிதிகம, கிக்கடுவ மற்றும் காலி ஆகிய இடங்களில் திங்கட்கிழமை நடத்தப்பட்ட தனித்தனி நடவடிக்கைகளின் போது இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. மிதிகமவில் பின்வத்த பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்த 28 இந்தியர்கள் மற்றும் 5 நேபாள நாட்டினர், 33 வெளிநாட்டினரை காவல்துறையினர் இவ்வாறு கைது செய்திருக்கின்றார்கள். செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லாமல் விசா காலம் முடிந்தும் தங்கியிருத்தல், சுற்றுலா விசாக்களை வைத்திருக்கும் போது பணியில் ஈடுபடுதல், வரி விலக்கு பெற்ற சிகரெட்டுகளை வைத்திருத்தல் மற்றும் கணனி குற்றச்சட்டம் தொடர்பான குற்றங்கள் உள்ளிட்ட குற்றங்களின் பேரில் 25 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட சந்தேக நபர்கள் இவ்வாறு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், இதற்கிடையில் கிக்கடுவ என்று சொன்னாலே நேர்களுக்கு நினைவுக்கு வரும், இலங்கையில் மிக பிரதானமான சுற்றுலா மையங்களில் ஒன்று. அதுவும் இந்த சுற்றுலா மையம் கொஞ்சம் சர்ச்சைக்குள்ள சுற்றுலா மையம், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரக்கூடியது. அது மட்டுமல்ல, கொஞ்சம் அசிங்கம் என்று சொல்லலாம், அவ்வாறான ஒரு சுற்றுலா மையம் இந்த கிக்கடுவின் டொடண்டுவில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் அக்மிமன முகாமில் உள்ள சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் 55 வெளிநாட்டினரை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த குழுவில் 35 இந்திய நாட்டினரும் 20 நேபாள நாட்டினரும் அவர்களுக்கு தங்குமிடம் வழங்கியதாக கூறப்படும் விருந்தினர் இல்லத்தின் உரிமையாளரும் அடங்குகின்றார்கள். இன்றைய தினம் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த செய்தியை சொல்லியிருந்தோம்.
யாரெல்லாம் தங்குமிடங்களை வழங்குகின்றார்களோ, வீடுகளை இவர்களுக்கு வாடகை கொடுக்கின்றார்களோ, விடுதிகளை வாடகை கொடுக்கின்றார்களோ அந்த உரிமையாளர்களும் இப்போது சேர்த்து கைது செய்யப்படுகின்றார்கள். இந்த சோதனையின் போது 25 கணனிகள், 119 கைபேசிகள், 7,50,000 ரொக்கம், ஒரு கார் மற்றும் ஒரு ஜீப் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றார்கள். சந்தேக நபர்கள் 20 முதல் 48 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும், அதே சமயம் விருந்தினர் உள்ளத்தின் உரிமையாளர் டொடண்டுவாவை சேர்ந்த 43 வயதுடையவர் என்றும் சொல்லப்படுகின்றது. தனியான ஒரு நடவடிக்கையில் இலங்கை போலீஸ் காலி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் கல்வடுகட மற்றும் ஸ்ரீ சுமேத மாவட்ட பகுதிகளில் 2 விருந்தினர் இல்லங்களில் தங்கியிருந்த 110 இந்திய நாட்டினரை கைது செய்திருக்கின்றார்கள். இவர்கள் 19 முதல் 55 வயதுக்குட்பட்டவர் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கைதுகள் இப்படி தொடர் நடவடிக்கையாக இடம்பெற்று வருகின்றது. மாகல்லே மற்றும் சம்போதி சந்திப்புக்கு அருகே காலி துறைமுக காவல்துறை நடத்திய சோதனையில் 19 இந்தியர்கள், 4 நேபாள நாட்டினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியான இந்த கைதுகள் காரணமாக இப்போது 221 பேர் ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது இலங்கையில் என்று இப்போது யோசிக்க தோன்றுகின்றது. இந்த செயற்பாடுகளெல்லாம் இலங்கையின் அரசியல் குழப்பம், ஸ்திரமற்ற அரசியல் சூழ்நிலைகளை பயன்படுத்தி கடந்த காலங்களில் இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம். இப்போது இலங்கையில் இறுக்கமான சட்டங்கள் மற்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு போன்ற நடவடிக்கைகள், இன்னும் கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கைகளின் போது இவர்கள் கைது செய்யப்படுகிறார்களா, அல்லது இப்போது அனுர அரசாங்கத்தின் காலத்தில் தான் இவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்ற பல்வேறு தீவிரமான ஆய்வுகள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் இலங்கையில் ஒரு ஸ்திரமற்ற மிகப்பெரிய குழப்ப அரசியல் நிலைமை நிலவியது. அந்த வேளையில் இலங்கை ஒரு வெளிநாட்டவர்களது சட்டவிரோத நடவடிக்கைகளின் களமாக மையமாக இயங்கி இருப்பது மட்டும் இப்போது மிக பெருமளவில் வெளிச்சத்துக்கு அல்லது தெளிவாக தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து நேர்கள் நிகழ்ச்சிகளில், 10க்கு 10 நிகழ்ச்சிகளில் 4ம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் இப்போது கேட்டு

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 2469904677 2892004677 vkrx.com.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: நேர்களே, தமிழக சட்டசபையிலே கொறடாவாக விஜயின் கார் சாரதி இன் மகன் சபரிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நியமனம் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வேளையில் சபரிநாதனது வாழ்க்கையில், அவரது படிப்பு, அவரது வாழ்க்கையில் பல்வேறு விதமான செலவுகள் ஏற்பட்ட போது அவற்றையெல்லாம் விஜய் தான், ஜோசப் விஜய் தான் தனது படிப்புக்காக மிக பெருமளவில் உடனிருந்து ஒரு அண்ணனாக உதவினார் என்று சபரிநாதன் தனது எம்எல்ஏ பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்ற பின் தனது பேட்டியிலே தெரிவித்திருக்கின்றார். என்ற வகையில் இப்பொழுது அவரை தமிழக சட்டசபையின் கொறடாவாக நியமித்திருக்கின்றார்கள். நேரம் சரியாக 12:23. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஷ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு நேரம் இது. 10க்கு 10 நிகழ்ச்சியில் நேர்களை இப்பொழுது மூன்றாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் என்ற ஆர்வம் நேர்களுக்கு இருக்கும். அந்த பாடல் அடுத்து வருகின்றது. ஆகா சொல்லக்கூடிய பாடல் தான்.

0: அந்த பாடல் ஆஹா திரைப்படத்தில் இருந்து தேனிசை தந்தர் தேவா ஒரு ஹிந்தி பாடலின் சாயலில் அந்த பாடலை மீட்டமைத்திருந்தாலும் மிகச் சிறப்பான அந்த வரிகள், வாசன் வரிகளை எழுத அந்த பாடல் இந்த வேளையிலே ஹரிஹரன் மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோரது குரல்களில் நிகழ்ச்சியிலே மூன்றாம் இடத்தை பிடித்தொழித்தோ. இந்த நேரம் சரியாக 12:29 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வியர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன் மெகா சேல்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000. GTA கிரெடிட்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
4: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
3: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேரம் 12:31 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்

பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் அடுத்து இரண்டாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் நேர்கள் பலர் ஆர்வமாக இருப்பீர்கள். என்ன பாடல் இரண்டாம் இடத்தை பிடிக்கப் போகின்றது? இரண்டு இரண்டு பாடல்கள் இருக்கின்றன. அதில் எந்த பாடல் என்று ஆர்வமாக இருப்பீர்கள்? அந்த பாடல் இப்பொழுது வர இருக்கின்றது நேர்களே. அதற்கு முன்னர் நாங்கள் இந்த ஜிப்ரால்டார் நீரிணை ஒரு கொஞ்சம் கலக்கமாக இருக்கின்றது. பொதுவாக நீரிணைகள் தான் இப்போது பல்வேறு விதமான நாடுகளது நெஞ்சழுத்தங்களாக மாறி இருக்கின்றன. அது ஹோர்முஸ் நீரிணையாக இருக்கலாம், இப்போது ஜிப்ரால்டார் நீரிணை. ஒரு மிகப்பெரிய உலக அரசியலில் காட்சியாக ஜிப்ரால்டாரின் நீல நீரில் மேலெழுந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் இப்போது மாறியிருக்கின்றது. இது மௌனத்தின் கருப்பு நிழல் என்று சொல்லப்படுகின்றது. ஒகியோ வகை அணு நீர்மூழ்கி கப்பல்கள் உலகின் கண்களுக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் அவை சக்தி வாய்ந்தவை என்பதில் இந்த நீர்மூழ்கி கப்பல்களின் ஆற்றல்கள் மிகவும் துல்லியமானவை. அமெரிக்க அதிபர் ஈரானின் சமாதான முன்மொழிவை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று நிராகரித்திருக்கின்ற அந்த பல சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த நீர்மூழ்கி கப்பல்

தான் இப்போது ஈரானுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தத்துவமாக மாறியிருக்கின்றது. 1979 அரசியலை 79 ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாளராக மாறியிருந்த வேளையிலே இப்போது அணு நிழலை காட்டினால் ஈரான் அச்சப்படும் என்று அமெரிக்கா நம்புகின்றது. அதன் காரணமாக போர் இல்லாத போர் என்ற ஒரு முறையை இப்போது அமெரிக்கா கையாண்டு வருகின்றது. தம்மிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகளை எல்லாம் ஈரானுக்கு எதிராக ஈரான் கண்ணில் படுகின்ற அளவுக்கு இப்போது காய் நகர்த்தி வருகின்றது. இது இரண்டு நாடுகளுக்கிடையிலான நிலங்களின் போர் அல்ல, அந்த நாடுகளுக்கிடையிலான மனங்களின் நரம்பு நாளங்களின் போராக இப்போது மாறியிருக்கின்றது. யாரிடம் அதிக சக்தி இருக்கின்றது என்பதை வெளிக்காட்டுவதற்காக இப்போது இவ்வாறான நகர்த்தல்கள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. அமெரிக்க கடற்படைக்கு எதிராக ஹோர்முஸ் நீரிணையில் கடிர்வகை நீர்மூழ்கி கப்பல்களை ஈரான் நிலைநிறுத்தியுள்ளதாக உறுதிப்படுத்தியிருக்கின்ற இந்த வேளையில் இவ்வாறான அணு நீர்மூழ்கி கப்பல்களும் ஜிப்ரால்டார், மிக அருகில் உள்ள ஜிப்ரால்டார் நீரிணையில் உலா வருகின்ற செய்திகள் இந்த நாடுகளுக்கிடையிலான வல்லமை போட்டி, யார் வல்லவர் என்பதற்கான ஒரு மனரீதியான உளவியல் யுத்தம் இப்போது சூடுபிடித்திருக்கின்றது. நிகழ்ச்சியிலே இரண்டாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது நகல் அல்ல நேர்களே, அசல். அசல் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜின் இசையில் வைரமுத்து வரிகளை எழுத அந்த பாடல் குமரன் மற்றும் சமுக்தி ராமன் ஆகியோரது குரல்களில் ஒலிக்கின்றது.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: நேர்களை, அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் ஒரு கைது இடம்பெற்ற ஒரு நகர மேஜர் ராஜினாமா செய்திருக்கின்றார். இவர் சீனாவின் இரகசிய முகவராக செயல்பட்டவர் என்று இப்போது குற்றம் கடிந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள ஆர்காடியா நகர மேயர் ஜெலிங் வாங் சீன அரசாங்கத்திற்காக உளவு வேலைகளில் ஈடுபட்டார். அதன் கொள்கைகளை பரப்புவதிலும் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தனது குற்றத்தை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டு பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். 58 வயதான ஜெலின் வாங் அமெரிக்க அரசாங்கத்திற்கு தெரிவிக்காமல் சீன முகவராக செயல்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அதேவேளை கனடாவில் ஓஷாவாவில் உள்ள டிம் ஹார்டன்ஸ் உணவகத்துக்கு வெளியே இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பில் 23 வயது இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 16 வயது சிறுவன் ஒருவனை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். சிம்மோ ஸ்ட்ரீட்நாத் மற்றும் வின்செஸ்டர் ரோட் ஈஸ்ட் பகுதிகளில் ஆயுதங்களுடன் சிலர் மோதியதாக டர்ஹாம் பிராந்திய போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது. அதேவேளை கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் ஹண்டா வைரஸ் பரவுதல் குறித்த கவலை எழுந்துள்ள நிலையில் முறையான பொது சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் இதனை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்று தொற்று நோய் நிபுணர் டாக்டர் போகோச் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. தொடர்பு தடமறிதல் மற்றும் தனிமைப்படுத்துதல், நோயற்றவர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை அளித்தல், நோயிட்டவர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை அளித்தல் போன்ற பொது சுகாதார விதிமுறைகளை அனைவரும் சரியாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதேவேளை கனடாவில் $86,000 வங்கி மோசடி ஒன்டாரியோ தம்பதியர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒன்டாரியோவைச் சேர்ந்த கணவன் மற்றும் மனைவி இருவரும் போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்தி தனிநபர் மற்றும் வணிக வங்கி கணக்குகளை தொடங்கியிருக்கின்றார்கள். இதற்காக அவர்கள் பிறப்புச் சான்றிதழ்கள், கடன் அட்டைகள், ஒன்டாரியோ ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் குடிவரவு ஆவணங்களை பயன்படுத்தியதாக பீல் பிராந்திய காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. கணவர் வங்கியின் உண்மையான வாடிக்கையாளர் போல ஆள் மாறாட்டம் செய்திருக்கின்றார். இதன் மூலம் அதேவேளை மற்றொரு செய்தி வினர்களே, அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் ஈரானிய போர் விமானங்களுக்கு தனது விமானப்படை தளத்தில் அடைக்கலம் கொடுத்திருப்பதாக பரபரப்பு தகவல்கள் இந்த வேளையில் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களிலிருந்து தங்கள் உயர்ரக ராணுவ விமானங்கள் சிலவற்றை விமானப்படை தளத்தில் நிறுத்தி வைத்துள்ளதாக மேற்கத்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இது பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்துக்கு இப்போது ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கின்றது. சரி நேர்களை, இப்போது 10க்கு 10 நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடல் எது என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். ஜுவன் சங்கர்ராஜாவின் இசை அடுத்த முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல். வாலியின் வரிகளில் முருகன் எம் ஐயர் மற்றும் பவதாரணி யுவன் சங்கர்ராஜ் ஆகியோரது குரல்களில் முதலிடத்தை பிடித்து இந்த பாடல் வருகிறது.

நேர்கள் இந்த விலையில் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காற்றலை மூலம் இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்கள் மதன், அருண், குகதாஸ், செல்வகுமார், ரசிகன், ரமேஷ், சிவலிங்கம், மதி, கலியுக வரதன், நிர்மலா, பவான், இதயன், சுதா, குயின்ஸ்டன் மற்றும் சந்திரன், வெண்பா ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் காற்றலை மூலம் இணைந்து கொண்டு எங்களது நிகழ்ச்சியில் 10க்கு 10 நிகழ்ச்சியில் வாக்களித்து நிகழ்ச்சியை சிறப்பித்தவர்கள். அதேவேளை ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாகவும் இணைந்து கொண்டு பல நேர்கள் தங்களது வாக்குகளை பதிவிட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய நேரம் இது. பாடலை தொடர்ந்து அவர்களுக்கான நன்றி தெரிவிக்க படலாம் இடம்பெறும். இப்பொழுது முதலாம் இடத்தை பிடிக்கும் பாடல்

0: அவர்கள் எங்களது ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேயர்களுக்கான நன்றி தெரிவிக்கும் நேரம் நம்பி ராசையா, காந்தி நல்லையா, அதேபோல் ராதா கிருஷ்ணன், ஜோ ராகவன், தாரணி சுந்தரலிங்கம், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பால் ஆகிய நேயர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் இணைந்திருந்தது 10க்கு 10 நிகழ்ச்சி. 10க்கு 10 நிகழ்ச்சியில் வாக்களித்த நேர்கள், கலந்து கொண்ட நேர்கள், அது மட்டுமல்ல காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும். அதே வேளை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாங்கள் ஒரு மணி வரை இணைந்திருக்கலாம் நேர்களை. இந்த வேளையில் கனடாவில், இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் பல்வேறு காட்டு விலங்குகளது தாக்கங்கள், உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காட்டு விலங்குகளின் தாக்கங்கள் அச்சுறுத்தல்கள் இருந்த வண்ணமே இருக்கின்றன. குறிப்பாக இலங்கையில் யானை, குரங்கு போன்றவற்றின் தாக்கம் மிக அதிக அளவில் இருக்கின்றது. யானைகள் அதிக அளவு உயிராபத்தையும் மற்றும் பொருட்சேதங்களை மிக பாரிய அளவில் அங்கே ஏற்படுத்தி வருகின்றன. இன்று வரை அந்த அச்சம் தொடர்ந்து நிலவுகின்றது. அது மட்டுமல்ல, குரங்குகள் மூலமும் பாரிய அளவிலான சேதங்கள், குறிப்பாக தோட்டச் செய்கையில் ஈடுபடுவோருக்கு மிக பலத்த சேதங்களை அவை ஏற்படுத்தி வருகின்றன இலங்கையில். இதைவிட பல்வேறு விலங்குகள், பறவைகள் மனிதனுக்கு பல்வேறு இடங்களிலே உதவிகளாக இருக்கின்ற அதே வேளை அவை அச்சுறுத்தலாகவும் மாறி வருகின்றன. காடுகள் அழிக்கப்படுவது இதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகின்றது. கனடாவில் அப்படி ஒரு பயங்கரம் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு 25 வயது இளைஞன் பலியாகி இருக்கின்றார். சாஸ்காட்டூன் நகருக்கு வடகிழக்கே சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாயிண்ட்ஸ் நாட் என்ற தொலைதூர விமான ஊடுதளம் அருகே நடந்த வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் 25 வயதான இளைஞர் ஒருவர் கரடியுடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்ததாக அந்த நாட்டு சமூக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. மே மாதம் 8ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை அமெரிக்கா மெக்சிகோ எல்லையொட்டிய டெக்சாஸ் மாநிலத்தில் லரேடோ நகரில் சரக்கு ரயில் பெட்டி ஒன்றில் 6 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ரயில்வே யார்டு பகுதியில் நின்றிருந்த யூனியன் பசிபிக் ரயில்வே நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு ரயிலிலிருந்து இந்த சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா மெக்சிகோ நாடுகளுக்கிடையில் எல்லை பாதுகாப்புகள் மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இப்போதும் மெக்சிகோ போன்ற நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடிபெயர்வர்களது எண்ணிக்கை மறைமுகமாக இடம்பெற்று வருவதை இந்த சம்பவம் உணர்த்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது மட்டுமல்ல, உக்ரைன் குழந்தைகள் கடத்தல் விவகாரம் தொடரில் 16 ரஷ்ய அதிகாரிகளுக்கு யூரோப்பியன் யூனியன் தடைகள் விதித்திருக்கின்றது. உக்ரைன் போரின் போது 1000கணக்கான சிறுவர்களை சட்டவிரோதமாக கடத்தி சென்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து 16 ரஷ்ய அதிகாரிகள், 7 பயிற்சி மையங்கள் மீது ஐரோப்பிய யூனியன் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. உக்ரைன் நடைபெற்று வரும் போர்க்காலத்தில் சுமார் 20,500க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் ரஷ்யாவுக்கு இவ்வாறு கடத்தி செல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் தான் இப்போது இந்த தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. கனடாவில் நோர்போ கவுண்டியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் ஒருவனும் 53 வயது முதியவர் ஒருவரும் ஈரி ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். உலகில் 50 ஏரிகள் என்று சொல்லப்படுகின்ற ஏரிகளில் இந்த ஈரி ஏரி ஒன்று. வட அமெரிக்க கண்டத்தில் காணப்படுகின்ற 50 ஏரிகள் கியூரன் ஏரி, மெக்சிகன் ஏரி, ஒண்டாரியோ ஏரி, ஈரி ஏரி மற்றும் பல ஏரிகள், 5 ஏரிகள் காணப்படுகின்றன. ஈரி, ஒண்டாரியோ, மெக்சிகன் மற்றும் பெரிய ஏரி ஒன்று வருதில்லை என்ற அந்த 5 ஏரிகள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஈரி ஏரியில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. படகில் சென்றவர்கள் நீண்ட நேரமாகியும் கரை திரும்பாததை கண்டு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தகவல்களை அடுத்து அவர்களுக்கான அந்த தேடுதல் பணிகள் இடம்பெற்றது. அந்த தேடுதல் பணிகளில் இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போது அந்த சிறுவனும் முதியவரும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்ற செய்தி ஒரு துயர செய்தியாக மாறியிருக்கின்றது. அதான் சுப்பீரியர், மெக்சிகன், கியூரன், ஈரி மற்றும் ஒண்டாரியோ ஆகிய பேரேரிகள் உலக அளவில் மிகப்பெரிய புகழ் பெற்றவை. 50 வாவிகள் என்று இவை பேசப்படும். அந்த 50 வாவிகளில் ஒன்றான ஈரி ஏரி பகுதிகள் பொதுவாக இந்த கோடை காலத்தில் பல்வேறு விதமான படகு காட்சிகள், படகு போக்குவரத்துக்கள் போன்றவற்றுக்கு திறந்துவிடப்படும். அந்த வேளையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இதேவேளை தொடர்ந்து நேர்கள் பல்வேறு விதமான பாடல்களை எங்களது 24 மணி நேர சேவையில் கேட்டு மகளெல்லாம் நாங்கள் அடுத்தொரு பாடலுடன் இணைந்திருப்போம். பாடலை தொடர்ந்து இன்னும் சில விடயங்களுடன் நாங்கள் விடைபெற இருக்கின்றோம். இப்பொழுது விளம்பரம், அதனை தொடர்ந்து பாடல்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
0: டொரண்டோ பெரும்பாகத்தில் தற்போதைய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இது இன்றைய நாளில் மிக கூடுதலான வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ் வரை உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இரவு மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% தென்படுகின்றன. காற்று மணிக்கு இப்போது 14 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் 13ஆம் தேதி புதன்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், மழைப்பொழிவு 60% வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளைய மறுதினம் முழுவதும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றன. பகலில் 60%, இரவில் 40% மழைப்பொழிவு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் நாளைய தினம் இருக்கின்றது. இன்றிரவும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக அதிக அளவில் தென்படுகின்றன. அதேவேளை நாங்கள் இப்போது IPL தொடர் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. IPL தொடரில் இன்றைய நாளிலே 56வது போட்டி இப்போது விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி துடுப்படுத்தால் ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் டைட்டன்ஸ் அணியின் ஓட்ட எண்ணிக்கையெல்லாம் குறைவாக இருக்கின்றது என்று நாங்கள் கொஞ்சம் கவலைப்பட்டோம். ஆனால் பார்க்க போனால் இப்போது ஆடுகளம் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருப்பது போல் தெரிகின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணி தட்டு தடுமாறி துடுப்படுத்த ஆடியது. சன்ரைசர்ஸ் அணி பூவா தலையா வென்றதில் டைட்டன்ஸ் அணியை துடுப்படுத்த ஆடிய பணித்தது. 5 விக்கெட்டுகளை இழந்து 20 பந்து பரிமாற்றங்களில் 168 ஓட்டங்களை குவித்தார்கள். நம்மவர்கள் கை கொடுத்திருக்கின்றார்கள் டைட்டன்ஸ் அணிக்கு. 2 அரை சதங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. சாய் சுதர்சன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரால் இவர்களது அரை சதங்களின் உதவியுடன் 165 ஓட்டங்களை 5 விக்கெட்டுகளை இழந்து குஜராத் டைட்டன்ஸ் அணி பெற்றிருந்தது. 11 துடுப்பத்து ஆடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மிகச்சிறிய வெற்றி இலக்கை மிக சுலபமாக கடந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த நீர்களுக்கு ரசிகர்களுக்கு இப்போது ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ரசிகர்களுக்கு ஒரு பேர தேகமாட்டமாக மாறியிருக்கின்றது. மிக முக்கியமான ஆட்ட துடுப்பாட்ட வீரர்கள் எல்லாம் மிக வேகமாக ஆட்டமிழந்து சென்றார்கள். ராவிஸ் கெட்டாக இருக்கலாம், அபிஷேக் சர்மா, அதேபோல் கலீசன், இவர்களெல்லாம் மிக சொற்ப ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து வெளியேற இப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது. 6 விக்கெட்டுகளை இழந்து வரும் 60 ஓட்டங்களை மட்டும் பெற்றிருக்கின்றார்கள் 10 பந்து பரிமாற்றங்களில். இப்போது வெற்றி வாய்ப்பு டைட்டன்ஸ் அணிக்கு பிரகாசமாக தெரிகின்றது. நேர்களே, அந்த வேளையில் நாங்கள் இந்த தகவலை தெரிவித்துக் கொண்டு பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். பாடலின் பின்னர் சில தகவல்கள் இருக்கின்றன, அவற்றை தொடர்ந்து நான் விடைபெறேன்.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
5: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் இந்த கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். நீங்களே
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800. 905-270-8800.
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

நேரம் இப்பொழுது 1:06. நேர்களே, இன்றைய நாள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் இரண்டாம் இந்த வாரத்தின் நினைவேந்தல் வாரத்தின் இரண்டாம் நாள். மன்னார் மாவட்டத்தில் மிக சிறப்பான முறையில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் போன்றவர்கள் இணைந்து முன்னெடுத்திருக்கின்றார்கள். கிளிநொச்சியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பொதுமக்களுக்கு பரிமாறும் நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றதை நேர்கள் அறிவீர்கள். வடகிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாழும் பகுதிகளில் 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படுகின்ற நிலையில், 2009 இறுதி யுத்த காலத்தில் மக்களின் உயிர்களை காக்க பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய உப்புக்கஞ்சி பலருக்கும் உயிர் தாங்கிய உணவாக இருந்தது. அந்த வரலாற்று உண்மைகளை உலகறிய செய்யும் நோக்கில் தமிழின படுகொலை வாரத்தின் ஒவ்வொரு வருடமும் அந்த வாரத்தின் போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருபவை நேர்கள் அறிந்ததே. அந்த வகையில் கிளிநொச்சியில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய முன்றலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் கனகபுரம் நகர் வீதியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வுகளில் பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் உறவுகளை இழந்த குடும்பத்தினர் பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். 2009 முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவுகூறும் வகையில் தமிழினத்தின் வழிகளை தியாகத்தை பறைசாற்றும் 17 நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வாரம் ஆரம்பிக்கப்பட்டு இவ்வாறு பல இடங்களிலும் நடைபெற்று வருகின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் சத்துருக்கொண்டான் படுகொலை நினைவு தூவியில் தாயக செயலணியின் ஏற்பாட்டில் இன்று இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இறுதி யுத்தத்தில் உயிர் பிழைப்பதற்காக மக்கள் அருந்திய உப்பில்லா கஞ்சியை நினைவூட்டுவதற்காக வடகிழக்கு தாயக பகுதிகளில் 12 முதல் 18 வரை உணர்வு பூர்வமாக இந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலின படுகொலையின் 17 ஆண்டு நினைவேந்தல் வாரத்தின் 2 நாள் நிகழ்வு இன்று மன்னாரில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பள்ளிமனை பெருக்கமரத்தடி பகுதியில் இன்று காலை 10:30 இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. நிகழ்வின் போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு அங்கு கலந்து கொண்டவர்களுக்கும் வீதியால் பயணித்த பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னார் மாவட்டத்தில் வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் அதில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள். இந்த வாரம் முழுவதும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் பரவலாக வடகிழக்கு சார்ந்த பிரதேசங்களில் மட்டுமல்ல, வடகிழக்கு கப்பால் தமிழர் வாழுகின்ற புலம்பெயர் தேசங்களில் கூட இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி நினைவேந்தல் நிகழ்வுகள் பரவலாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எமது கனடா தேசத்திலும் வருடாந்தம் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருவது நேர்கள் அறிந்ததே. ஆகவே இந்த உணர்வு பூர்வமான இந்த வாரத்தில் நாமும் எங்களது உணர்வுகளுடன் அந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது மட்டுமல்ல, அது தொடர்பான பல செய்திகளை படித்து கேட்டு எங்களது சந்ததிகளுக்கு நாங்கள் கடத்துகின்ற அந்த செயற்பாட்டிலும் ஈடுபட வேண்டும். தமிழர் தாயக விடுதலை சார்ந்த நடவடிக்கைகள் யுத்தம் முயன்றாலும் தொடர்ச்சியாக அதற்காக குரல் கொடுக்கின்ற பல தரப்பினரும் உலகளவில் இப்போது பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருவது நேர்கள் அறிந்ததே. நிச்சயமாக இன்றில்லாவிட்டாலும் தொடர்ச்சியான அழுத்தங்கள் மூலம் எங்களுக்கான விடிவு வெகு தொலைவில் இல்லை என்ற அந்த நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் கடந்து வர வேண்டும். அந்த நம்பிக்கைதான் எல்லோரது வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்துவது போல எங்களது இனத்தின் விடுதலைக்கும் இந்த நம்பிக்கை நிச்சயமாக துணை நீக்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது என்ற அந்த செய்தியுடன் நாங்கள் விடைபெறும் நேரம்.
இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா விடியல் ஒளிபரப்புடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். காட்டளை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்கள், எங்களது நிகழ்ச்சிகளில் இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 6700 குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem and dinam.
4: Bar kalamu closing da adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
4: Chellam illa da, Selvam.
3: Sari, sari.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது? நோ.
10: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044,
1: 888-8044. உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின், பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின், மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-இல் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 48 வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: நிமிஷம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
8: உங்களுக்கு வருது வீட்டு சாப்பிட வர போய் கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
11: Pony Ball.

சிரிக்கிறாளுங்க, அடுத்த நொடியே முறைக்கிறாளுங்க, உசரா உசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: இனிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: யாழ் போதனா வைத்தியசாலையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் வைத்திய சேவை வழமை போல் நடைபெறுவதாகவும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையானார். தமிழகத்தில் உள்ள 717 மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஷென்யூன் நகரை குறிவைத்து போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதை அடுத்து தாம் காவல்துறை மற்றும் பொது பாதுகாப்புத் துறையை தொடர்பு கொண்டதாக கனேடிய வெளிவுகாரத்துறை தெரிவித்துள்ளது. எந்தவொரு இலக்குகளோ அல்லது இறுதி நோக்கமோ இல்லாமல் சட்டவிரோதமான அதிக செலவுகளை ஏற்படுத்தும் ஒரு போருக்குள் அமெரிக்கர்களை இழுத்துச் செல்றதற்காக அமெரிக்க செனட்டர் சக் ஷூமர் டொனால்டு டிரம்பை கடுமையாக சாடியிருக்கின்றார். அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்துவதால் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் வாக்குமூலம் அளிக்க ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் அழைக்கப்படுவதாகவும் பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்வில தெரிவித்துள்ளார். காலியில் உள்ள டிக்ஷன் சந்தையில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் ஒருவர் காயமடைந்து காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 11% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது இலங்கையின் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினருக்கு பாரிய அடியாகும் என்று தேசிய தொழில் முனைவோர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் இந்திய நடன கலைஞர்கள் ஒன்றிணைந்து நிகழ்த்தவுள்ள உலகின் மிகப்பெரிய பரதநாட்டிய பயிற்சிக்கான கின்னஸ் உலக சாதனை முயற்சி சங்கமம் 2026 எதிர்வரும் 2026 ஜூன் 14 தேதி கொழும்பு காலிமுகத் திடலில் நடைபெறவுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். போலி ஆவணங்களை சமர்ப்பித்து முறையற்ற வகையில் ராஜேந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் 25 தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சிகளுக்கும் அதிக உறுப்பினர் கொண்ட கட்சியின் கருத்துக்களுக்கும் சமமாக மதிப்பளிக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை 2050 ஆண்டுக்குள் 1800 ஜிகாவேட்டாக அதிகரிக்க இந்தியாவுக்கு அதிவேக மின் வழித்தடம் தேவை என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி கூறியிருக்கின்றார். 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடம் பெற நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கின்றார். வெறிநாய்க்கடி வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மற்றும் கடிக்கும் தன்மை கொண்ட ஆக்ரோஷமான தெரு நாய்களை பராமரிப்பதற்காக பெருங்குடி பகுதியில் மாநகராட்சி சார்பில் தனிமைப்படுத்தல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நோய்களை குறைக்கவும் அதிகரித்து வரும் சுகாதார செலவுகளை கட்டுப்படுத்தவும் கியூபெக் அரசாங்கம் அடுத்த 5 தடுப்பு சுகாதார பராமரிப்புக்காக 250 மில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகையை செலவிட உள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள நகராட்சி காவல் படைகளுக்கு எதிராக துன்புறுத்தல் மிரட்டல் மற்றும் பாகுபாடு ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக கூட்டு வழக்கை தொடர்ந்த பெண் காவல்துறை அதிகாரிகள் குழு இது ஒரு தொழிலாளர் பிரச்சினை அல்ல என்றும் பிரிட்டிஷ் கொலம்பிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதை ஏற்கும் என நம்புவதாகவும் கூறியிருக்கின்றனர். எரிசக்தி கொள்கை முடிவுகளில் கனேடியர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை காட்டிலும் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக அளவில் முன்னுரிமை அளித்து வருகின்றனர் என்றும், இதன் விளைவாக புதிய குழாய்வழி திட்டங்களுக்கான ஆதரவும் கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்திருப்பதாகவும் அண்மைய கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய வீரர்கள், விசாரணை அதிகாரிகள் மற்றும் சிறை காவலர்கள் பலஸ்தீன கைதிகள் கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதாக எழுத்தாளரான நிக்கோலஸ் கிறிஸ்டா எழுதிய கட்டுரை வெளியானதை தொடர்ந்து த நியூயார்க் டைம்ஸ் நாளிதழுக்கு எதிராக இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சு கடும் எதிர்ப்பை வெளியிட்டு மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. ஈரானுக்கும் முக்கிய உலக வல்லரசுகளுக்கும் இடையே 2015 ஆண்டில் ஏற்பட்ட அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் தான் பங்கேற்றபோது இருந்ததை விட ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது இப்பொழுது மிகவும் கடினமாக உள்ளது என்று முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு ஈரானிய ராணுவ விமானங்களை பாகிஸ்தானின் விமான தளத்தில் நிறுத்தி வைக்க பாகிஸ்தான் அனுமதி வழங்கியிருப்பதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஈரானின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் நிதி செயற்பாடுகளை முடக்குவதற்கு வழிவகுக்கும் தகவல்களை அளிப்பவர்களுக்கு $15 மில்லியன் வரையிலான வெகுமதியை டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 11 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 9 °C காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்று 7 மணிக்கு 60% 27 mm மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 6 °C, நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 9 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 15 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 8 °C, வியாழக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 12 °C காணப்படுகின்றது. நாளையும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416 284 7000 416 284 7000.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கு உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6644-2222.

கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு அழகான குட்டி கிராமத்தில் ஒரு அழகான சின்ன சிறுவன் இருந்தான். அந்த சிறுவன் வந்து தான் வந்து இந்த உலகத்தினுடைய மிகவும் பிரபலமான மிகப்பெரிய ஒரு, அதாவது என்ன சொல்வது, ஒரு கலைஞராக வர வேண்டும் என்று ஆசையாக இருந்ததாம். பியானோ கலைஞராக வர வேண்டும் என்று ஆசையாக இருந்ததாம். அப்போ என்ன செய்தார் என்றால், அந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பிரியமான ஒரு பிரபலமான ஒரு கலைஞர்கிட்ட அவருடைய அந்த மியூசிக்கை கேட்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவருடைய நிகழ்ச்சிகளை டிவியில் பார்ப்பது அப்படியாக வழக்கமாக வைத்திருந்தானாம். ஆனால் காலப்போக்கில் நினைத்தானாம், தான் இப்படியே பார்த்து கொண்டிருந்தால் சரி வராது, நேராக போய் அவருடைய நிகழ்ச்சிகளை தான் பார்க்க வேண்டும் என்று அவருடைய நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் நேரில் சென்று அவருடைய நிகழ்ச்சிகளை பார்க்க தொடங்கினானான். இப்போ அது காலப்பகுடியோ கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் சென்று விட்டதாம். அப்படியே இப்போ அவன் அந்த நிகழ்ச்சிகளை, அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே முன்வரிசையில் இருந்து பார்த்தானான். பார்த்தாட்டு ஒரு நாள் சொன்னாராம், அது ஒரு 30 நாட்கு பிறகு அவர் அந்த கலைஞரை வந்து நேரில் சந்தித்து அவருடன் கதைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சதாம். அப்போ கதைக்கும் பொழுது சொன்னாராம், தனக்கு உங்களை மாதிரி தான் நானே மிகப்பெரிய ஒரு பியானோ கலைஞராக வர உண்மை எனக்கும் ஆசை, அதனால் நான் உங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் வந்து முன்வரிசையில் இருந்து உங்களுடைய நிகழ்ச்சிகளை நான் பார்த்து பார்க்கிறேன்னு சொன்னேன். அதற்கு அந்த பியானோ கலைஞர் ஒரு பதில் கூறியிருப்பார். அது என்ன பதிலாக இருக்கும், அத்துடன் உங்களுக்கு அந்த பதில் நீங்கள் சொல்லலாம், அல்லது இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம், அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அதற்கு அழகமுடைய தொலைபேசி 4164462 2

0: அழகிய மாலை பொழுதில் சியமா தமிழ் எஸ்டியுடன் இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள்
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கின்றேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி.
1: நன்றியோ. இன்னைக்கு நீங்க சொல்ற கதை நல்லா இருந்துச்சு. நெடுக்க பார்த்து கொண்டிருக்கிறது மட்டும் போதாது, நீ பயிற்சியும் பெற வேண்டும். முயற்சிக்கு பயிற்சியும் பெற்றும் முயற்சிக்கவும் வேணும் என்று சொல்லி சொல்லி இருப்பேன் நினைக்கிறேன்.
0: பயிற்சி செய்து முயற்சிக்க வேண்டும் சொல்லி
1: இருப்பதா? அதுக்கு பயிற்சியும் முயற்சியும் வேணும்.
0: முயற்சியும் வேணும்.
1: அழகான
0: பதில் ஒன்று கூறினீர்கள். பார்க்கலாம் என்ன பாடல் தெரிவு.
1: இன்னைக்கு பாடல் எனக்கு தளபதிக்குமாக முதல்வன் முதல்வன் படத்தில் இருந்த அந்த பாடல் கேட்போம்.
0: கண்டிப்பாக கேட்டு மகளுங்கள். நன்றி.
1: நன்றி.
0: இந்த பாடல் வந்து சங்கர் மகாதேவன் மற்றும் ஜானகியினுடைய குரலில் ஒலிக்கும். நேரம் 5:14 நிமிடம்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம் ராஜி, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி.
1: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்க?
2: டீ குடிச்சாச்சு. என்ன ஒரு மணி நேரத்துல சாப்பிடுவோம்.
1: சாப்பாடு நல்லது. சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்றைக்கு அமராவதி படத்துல இருந்து தாஜ்மஹால் தேவை இல்லை அன்னமே அன்னமே.
1: ஆமாம், இந்த பாடல் SPB-யின் ஜானகி இணைந்து பாடிய பாடல். 1993 வந்த திரைப்படம். சொல்லுங்கள் என்ன. நான் ஒரு கதையும் சொன்னேன்,
2: கேட்டீர்கள். அவர் இந்த சிறுவனை பார்த்து சொல்லி இருப்பார், உனது ஆர்வத்தை பாராட்டுகிறேன் நானு, உனக்கு ஆர்வத்துக்கு நீ என்ன போல என்ன விட பெரியவளா வருவேன், முதல்ல நீ போய் ஒரு பியான வகுப்புல சேர்ந்து அங்கே உன் திறமையை காட்டி உனக்கு இருக்கும் ஆர்வத்தில் நீ வெகு வேகமாக முன்னேறி என்ன விட பெரியவனா வருவேன். ஆகவே இன்று நீ போய் ஒரு அருகில் உள்ள ஒரு பியான வகுப்பில் சேர்ந்து கொள், அங்கே உன் திறமையை காட்டு, காலப்போக்கில் என்ன விட பெரியவனா வந்து நீ மேலும் மேலும் புகழ்
1: பெறுவான். அழகாக சொன்னீர்கள். ஆனால் அப்படித்தான் பெரிய பெரிய கலைஞர்கள் மார் வந்து அப்படித்தான் சொல்வார்கள்.
2: ஆனா இது ஒரு நாள்ல வளர கலை இல்ல, வருஷக்கணக்காகும்.
1: ஆமா
2: ஆமா, நம்ம மகள் பழகினவே கிட்டத்தட்ட 8-9 வருஷம் பழகணும்.
1: கண்டிப்பாக தன்னை விட யாரும் மேல வர வேணும்னு தான் நாங்க நினைக்க வேணும், தன்னை விட கீழே இருக்க வேணும்னு நினைக்க கூடாது. யாராவது தன்னை விட மேல வரணும்னு நினைத்தாதான் நாங்களுமே மேல வருவோம். பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் SPB மற்றும் ஜானகி குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:23.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த உற்சாகத்துடன் இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு? அடியே, உங்களுடைய குரல் வந்து வித்தியாசமாக இருக்கிறது, உங்களுடைய அலைபேசி.
1: ஆமா
0: சொல்லுங்க.
1: இப்ப குரல் சரியா?
0: ஆமா இப்ப சரி.
1: தள்ளி
0: வைத்து கதைக்கிறீர்கள். ஆமா சொல்லுங்கள். நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், அந்த கதையை நீங்க சொல்ல போறீங்க. விளங்கவில்லை. என்னவென்றால், ஒரு அழகான கிராமத்துல ஒரு சின்ன பையன் இருந்தானான். அந்த சின்ன பையனுக்கு வந்து தான் வந்து இந்த உலகத்தினுடைய மிகவும் பிரபலமான பெரிய ஒரு பியானோ கலைஞராக வர வேணும் என்ற அந்த சிறுவனுக்கு ஒரு ஆசையா. அப்ப அவன் என்ன செய்தான்னால், அந்த இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய மிகவும் பிரபலமான ஒரு கலைஞருடைய மியூசிக்கை கேட்கறது, அது மட்டும் இல்லாமல் அவருடைய நிகழ்ச்சிகளை டிவியில் பார்க்கறதுன்னு இப்படியே வழக்கமாக வைத்திருந்தானான். காலப்போக்கில் அவன் நினைத்தானாம், தான் இப்படியே பார்த்து கொண்டிருந்தால் சரி வராது, அந்த கலைஞருடைய நிகழ்ச்சிகளை தான் நேரடியாக சென்று பார்க்க வேண்டும் என்று. அந்த கலைஞருடைய நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நேரடியாக சென்று பார்க்க தொடங்கினானான். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களாக தொடர்ந்த அவருடைய நிகழ்ச்சிகளை அந்த அவருடைய நிகழ்ச்சியினுடைய முன்வரிசையில் இருந்து பார்ப்பாரா. பார்த்துட்டு ஒரு நாள் என்ன அந்த கலைஞர்கிட்ட போய் நேரடியாக

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: பரஞ்சராஜி, டாக்டர் சந்திரன், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கோம். நான் நம்பி அந்த சில நேரங்கள சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது இந்த பாடல் மூலமா ஏதாவது ஒரு நேயர்களுக்கும் கலைஞருக்கும் என்ன செய்யலாம் ஜோதிச்சேன். அப்ப இந்த பாட்டை ஜோதிச்சேன். நீ பாட்டு பார்வைக்கு நன்றி. நான் நன்றி என்ற வருதானே, அவ அந்த நன்றியால நேர்களையும் கலைஞர்களையும் ஒரு எனக்கு ஒரு சந்தோஷப்படுத்த கொண்டு யோசிக்கிறேன்.
2: சூப்பர் சூப்பர். அந்த பாடலோட நாங்க ஒரு கதையும் சொன்னோம்.
3: என்னுடைய ஆசாரம் வந்து ரக்கீதி பண்ணி அவற்றுடைய இடத்துக்கு இருக்கிறான். அந்த ஆசாரம் அந்த அவற்ற ஆசன்ன இடத்துக்கு தானும் உன்னமாதிரிதான் இப்படி பாடி பாடி பாடித்தான் மேடையில வந்து கலைஞர் அவதுறாரு. என்னையும்
2: உறக்க ஜோசிக்கிறேன்டா. நான் அதுதான் செய்தேன், நீயும் எனக்கு அதை செய்ய போறாண்டு.
3: மேடைக்கு
2: வந்து
3: யோசிக்கிறேன்
2: சொல்லியிருப்பேன். சொல்லுங்க.
3: இல்ல, ஏ தேக்க கொஞ்சம் யோசிக்கணும்.
2: ஆமா, இன்னொரு குருவினுடைய சிஷ்யன் அப்படியோர் படிப்படியா வருவதுதானே. அழகாக சொன்னீர்கள், வாழ்த்துக்கள்.

0: நன்றி நன்றி.
1: உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
0: நன்றி ராஜி. நன்றி நன்றி.
1: இந்த பாடல் வந்து ஹாய் ராம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஆஷா போஷால் குரலில். உழைக்கும் இந்த நேரம் 5:39 நிமிடம்.

0: ஹே ராம் திரைப்படத்திலிருந்து ஒளித்த இந்த பாடலை கேட்டீர்கள். தொடர்ந்து நீங்கள் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் ஜெயன் அவர்கள். எப்படி நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்ல சுகமா. உங்களை நினைச்சல கேட்டு வந்ததும் என்ன போடுறீங்க? கேட்டு கொண்டு வேலைக்கு மட்டும்.
0: எப்படி இருக்கு நோர்வே காலநிலை?
3: இன்றைக்கு அழகா இருக்கு. மேல 5 நினைக்குது. நாளையில இருந்து 4 நாளைக்கு தொடர்ச்சி மழை.
0: மழை நமக்கு மழை வருவதற்கான சாத்திய குறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. என்ன பாடல் தெரியும்?
3: பாடல் ஜெயம் கொண்டன் திரைப்படத்துல நான் வரைந்து வைத்த சூரியன்
0: ஒளிருக்கின்றது. அந்த பாடலுடன் நாங்க ஒரு கதையும்
3: சொன்னோம்.
0: சொல்லுங்க.
3: அது நான் நினைக்கிறேன், அவர் அந்த கலைஞர் வந்து சொல்லியிருப்பார், நீ என் வழியில தேர்ற, உனக்குள்ளேயே பெரிய திறமை இருக்கு, நீ விடாமுயற்சியோட தொடர்ந்து பயணிக்கின்ற, நீயும் என்ன விட பெரிய ஆளா வருவேன் சொல்லி அவர் வாழ்த்தி இருப்பார்.
0: விடாமுயற்சி விஸ்வரூபர் வெற்றி. அப்படியா?
3: பார்க்கலாம்.
0: பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ குரலில் ஒலிக்கும். நேரம் 5:45.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: என்ன
2: பாடல் தெரியும்?
1: பாடல் தெரியும் மின்னல் ஒரு கோடி.
2: மின்னல் ஒரு கோடி. ஆஹா, சொல்லுங்கள். அந்த பாடலுடன் நாங்க ஒரு கதையும் சொன்னோம். சொல்லுங்கள்.
1: வெற்றி
2: பெறலாம்.
1: முயற்சியும் பயிற்சியும் ரொம்ப முக்கியம்.
2: முயற்சியும் பயிற்சியும் முக்கியம்.
1: இசைக்கருவிகள் வாசிக்கருவிகள் ரொம்ப முக்கியம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காக கூறினீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி.
2: இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சித்ராவினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:58.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வாரமானது இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்துக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் ஒரு பிரிவாகவும் தமிழ்த் தேசிய பேரவையினர் ஒரு பிரிவாகவும் இவ்வாறு முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிப்பில் ஈடுபட்டனர். இதேவேளை முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற வலி நிறைந்த நினைவுகளை சுமந்தவாறு முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தியும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் பயணிக்க தயாராகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நட்டகீட்டுத் தொகையை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வலுசக்தி அமைச்சர் அனுரா கருணாதிலக, விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் வெளியேறும் 1896 ஊழியர்களுக்காக மொத்தம் 8.5 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவித்தார். மறுசீரமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட புதிய நிறுவனங்களின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நட்டகீட்டுத் தொகையை வழங்குவதற்கு திரைசேரி நேரடி பங்களிப்பை வழங்கவுள்ளது. லங்கா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் லங்கா மற்றும் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான முழு நட்டகீட்டையும் திரைசேரி ஏற்கவுள்ளது. தேசிய அமைப்பு இயக்கி மற்றும் தேசிய மின் பகிர்மான வலையமைப்பு சேவை வழங்குநர் ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான நட்டகீட்டில் 50% திரைசேரி வழங்கவுள்ளது. இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் மிக விரைவில் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். இலங்கையில் தற்பொழுது அமுலில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையை உடனடியாக நீக்கும் எண்ணம் அரசிடம் இல்லை என்று எரிசக்தி அமைச்சர் அனுரா கருணாதிலக தெரிவித்திருக்கின்றார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தில் தற்பொழுது எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என்றும் தடையின்றி விநியோகிப்பதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வரிசைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் மக்கள் மத்தியில் பீதி கலந்த கொள்வனவை தடுப்பதற்கும் இந்த முறைமை உதவியாக உள்ளமை போன்ற காரணங்களினால் QR முறைமையை தொடர்வதாக தெரிவித்தார். எதிர்காலத்தில் எரிபொருள் கோட்டாக்கள் அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படலாமே தவிர QR முறையை முழுமையாக நீக்கப்போவதில்லை என்று அவர் வலியுறுத்தினார். சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் QR குறியீடுகளை முறையாக சரிபார்க்காமல் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து பிரதியமைச்சர் அர்கம் இலியாஸ் விளக்கம் அளித்திருக்கின்றார். எரிபொருள் விநியோக முறைமையை அமைச்சு தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றது என்றும் விடுக்கப்பட்ட எரிபொருள் அளவுக்கும் QR முறை மூலம் விநியோகிக்கப்பட்ட அளவுக்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் காணப்பட்டால் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அந்த பல்கலைக்கழகத்தின் நியமன ஆணைக்குழுவுக்கு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் பல் மருத்துவ விரிவுரையாளராக பணியாற்றும் ஒருவர் தனக்கு பாலியல் மற்றும் மனரீதியிலான துன்புறுத்தல் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டி தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு மீதான தீர்ப்பை வழங்கும் பொழுது மேல்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த மனு மீதான தீர்ப்பை மேல்நீதிமன்ற நீதிபதிகள் பியந்த பெர்னாண்டோ மற்றும் அச்சலா வெங்கலப்புலி ஆகியோரின் ஒப்புதலோடு நீதிபதி ஜெனக்டி சில்வா வழங்கினார். 2017 ஆண்டில் விரிவுரையாளராக தனது தகுதியான் காலத்திலும் முதுகலை பட்டப்படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்த பொழுதிலும் அவர் பாலியல் மற்றும் மனரீதியிலான துன்புறுத்தலுக்கு ஆளானதாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு மீது தீர்ப்பளித்த மேல்நீதிமன்றம் முதல் பிரதிவாதியான பேராசிரியர் WM திலகரட்ன எந்தவொரு பல்கலைக்கழகம் கல்வி நிறுவனம் அல்லது பிற கல்வி நிறுவனத்திலும் வேதனம் பெறும் அல்லது பெறாத எந்தவொரு கௌரவ பதவியையும் ஏற்க தடை விதிக்க உத்தரவிட்டிருக்கின்றது. பேராசிரியர் WM திலகரட்னவை தவிர பல்கலைக்கழக ஆளும் குழு மற்றும் மேலும் ஒரு குழுவினர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கின்றனர். தமிழக சட்டமன்ற சபாநாயகராக JDC பிரபாகர் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து துணை சபாநாயகராக ரவிசங்கர் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டார். சட்டப்பேரவை மரபுப்படி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் செங்கோட்டையனும் இணைந்து JCD பிரபாகரை சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் சபாநாயகர் நடுநிலையோடு செயற்பட வேண்டும் என்று கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினரான வன்னியரசு பேசும் பொழுது 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்ட அறிவிப்பை வரவேற்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தமிமுன் அன்சாரி, சிறிய பெரிய கட்சிகள் என பேதம் பார்க்காமல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தாங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்களை எடுத்துரைக்க வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் சபாநாயகர் நாகரிக அரசியலின் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சௌமியா அன்புமணி, ஜனநாயக முறைப்படி சட்டமன்றத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புத்துயிர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது என்று அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இரண்டாக பிளவுபட்டிருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி உட்பட்டோர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றனர். அப்போது பேசிய சி வி சண்முகம், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியடைந்திருக்கின்றது. அதனை முழுமையாக ஒப்புக்கொள்கின்றோம். இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றும் நிலைநிறுத்தப்பட வேண்டுமென்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உள்ளனர் என்றும், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜய் ஆட்சிக்கு வாக்களித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மக்கள் தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவணங்கி ஏற்றுக் கொள்கின்றது. இந்த நிலையில் கலந்தாலோசிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில யோசனைகளை முன்வைத்திருக்கின்றார். எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தோமோ அந்த கட்சியின் ஆதரவோடு தன்னை முதல்வராக தேர்ந்தெடுக்க ஒப்புக்கொண்டார்கள் என்று ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி முன்மொழிந்தார். அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் போய்விடும் என்றும், இது தவறு என்றும் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் இதனை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதனால் பெரும்பான்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாகவும், அதன்படி தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தற்பொழுது இல்லை என்றும், மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்று வெற்றி பெற்று முதலமைச்சராக உள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவருடைய ஆட்சியை ஆதரிக்க முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழுவின் தலைவராக எஸ் பி வேலுமணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். கொரோடாவாக விஜயபாஸ்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டி உள்ளது என்றும், மேலும் அனைவரின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு விரைவில் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளரிடம் கூறியிருப்பதாகவும் தெரிவித்தார். கட்சியை மேம்படுத்த எடப்பாடி பழனிசாமி விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவை கூட்டுவார் என்று நம்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
0: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 9°C காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது 60% காணப்படுகின்றன. தற்பொழுது உணர்நிலையானது 6°C காணப்படுகின்றது. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 9°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 15°C காணப்படுகின்றது. நாளையும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 12°C காணப்படுகின்றது. மற்றும் வெள்ளிக்கிழமையில் மதிய பொழுது வெப்பநிலையாக 16°C காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். அன்பு நடமாடும் கலைக்கோடல் மேல் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தேரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் TBI மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருப்பானா. அந்த சின்ன பையன் வந்து தான் வந்து இந்த உலகத்தினுடைய மிகவும் பிறப்பிடமான மிகப்பெரிய ஒரு பியானோ கலைஞராக வர வேண்டும் என்றுதான் அந்த சிறுவனுக்கு ஆசையா. அப்போ அவன் என்ன செய்தானாம், இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு கலைஞருடைய நிகழ்ச்சிகளை, அந்த அவருடைய மியூசிக் எல்லாம் கேட்பானாம். அது மட்டுமின்றி அவருடைய நிகழ்ச்சிகளை டிவியில எல்லாம் பார்த்து ரசிப்பானான், பார்த்து கேட்பானாம் அதுகளெல்லாம். ஆனால் ஒரு காலப்போக்கில் தான் இப்படி இருந்தால் மட்டும் போதாது, அவருடைய நிகழ்ச்சிகளை நேரில் சென்று தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவற்றை நிகழ்ச்சியெல்லாம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் முதல் வரிசையில் இருந்து அவருடைய நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்ப்பானாம், பார்த்ததை கேட்டு எல்லாம் படிப்பானம். அப்போ அப்படியே மாதங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களாக அந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து போய் அவருடைய நிகழ்ச்சியில் முன்வரிசையில் இருந்து அவருடைய நிகழ்ச்சிகளை பார்த்தானாம். பார்த்தெல்லாம் படித்து விட்டு ஒரு நாள் அந்த குருவிடம் கதைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பையனுக்கு கிடைத்ததாம். அப்போ அந்த குருவிட்ட போய் சொன்னாராம், அவருக்கு மிகவும் பெரிய பெருமையாக இருந்தால் பெருமையாக போய் சொன்னாராம், தான் வந்து உங்களை மாதிரி நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு பியானோ கலைஞராக வர வேண்டும் என்பது தான் எனக்கு ஆசை. அதனால் நான் உங்களோட நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் தொடர்ந்து வந்து நான் முன்வரிசையிலேருந்து உங்களோட நிகழ்ச்சியை பார்த்து நான் படிக்கின்றேன் என்று சொன்னேன், கற்றுக்கொண்டேன் என்று சொன்னேன். அதை கேட்ட அந்த பியானோ கலைஞர் வந்து என்ன பதில் கூறியிருப்பார், அல்லது இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம், அது மட்டுமின்றி உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டானே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4164-6642.

0: ஒளியின் உச்சமா சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: பாடலா சொல்றேன், ராஜாத்தி ராயல்ல இருந்து யாரோ ஒருத்தி என்ற பாடல். மற்றது அவர் சொன்னார்ல அந்த ஆசையா இருக்காண்டு அந்த இதோட கற்குலத்துக்கு, அப்ப அவர் சொல்லி குறி சொல்லிப்ப ஆசையா விட்டுட்டு அது இந்த ஓசையா கேளண்டு கேட்டு உள்வாங்கி நீ பெண்ண காதலிப்பது போல அந்த இசைய நல்லா காதலி, அப்ப காதலிச்சால்தான் உன்னால அந்த கலைய சுலபமாக இதை நாங்க வந்து நேசித்தா மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். அதாவே நீ மாறன்று சொல்லி, அதாவே மாறினா மட்டும்தான் முடியும். உங்களுக்கு தெரியும் இப்ப சிஎம் மாறியோட புருஷோத்தமன்னு வருவன் கூடுதலா வாரவன், அவன் கூட காதலுக்காண்டி கவிதை எழுத போலாயினோட இப்ப கவிதையே காதலாகி அந்த கவிதை வரி ஒவ்வொன்றிலையும் அவர்கள் சிரிக்கிறமா இணைச்சு கொண்டு எழுகிறோம். அதனால இப்ப அதே போல காதல கவிதையா மாத்திர மாதிரி கவிதைதான் காதல் வாழ்வு மாதிரி அவனும் அந்த இசையிலதான் இருப்பது போல வாழ்ந்தாலும் தான் நிச்சயமா வாழல அவருக்கு என்ன உதாரணமா சொல்லி சொல்லி போட முடியும்.
1: சூப்பர், அழகான பதில். பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி.
1: இந்த பாடல் தீபா மற்றும் மது பாலகிருஷ்ணன் இணைந்து பாடி ஒரு பாடல் அளிக்கும். இந்த நேரம் 6:19 நிமிடம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, செவந்தி கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறேன், நன்றி.
2: சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவு?
3: ஒற்றை பண மரமே நலமா.
2: ஒற்றை பண மரமே நலமா, நலமா
3: கேட்டு பாப்போம்.
2: கேட்டு பாப்போம், நல்ல பாடல். ஆமாம், எஸ்பிபி பாடி ஒரு பாடல் கேட்டு மக்களுங்கள், நன்றி.
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து ஸ்டீபன் ராஜனுடைய இசையமைப்பில் பாரதி அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:25.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க பவி?
2: நான் வேலை முடிஞ்சு
1: என்ன பாடல் தெரியும்
2: எனக்கு? காதல் தினம் படத்துல இருந்து ரோஜா ரோஜா.
1: காதல் தினம், ஆமா, உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.
2: அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு போனா வீட்டை பாடிக்கொண்டு போகலாம்.
1: பாடிக்கொண்டு போகலாம், எல்லாம் பிளானோட தான், மாஸ்டர் பிளான். ஆமா, கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: ஓகே,
1: நன்றி. நாளைக்கு இந்த நேரம் 6:30 நிமிடம்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமாக இருக்கின்றேன்.
0: சொல்லுங்கள், நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை கண்டிருக்கிறோம். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
3: நலந்தானா
0: மலைமுகியே மலைமுகியே என்ற பாடல் கேட்டீர்கள். அது வேண்டாமா?
3: அது போடுங்க, பிரச்சனை இல்ல.
0: அந்த பாடலோட நாங்க ஒரு கதையும் சொன்ன,
3: அந்த கதைக்கு அந்த சொல்லி இருப்பேன். நீ வந்து என்னுடைய குரூப்ல ஜாயின் பண்ண, நான் உனக்கு பயிற்சி எல்லாம் வந்து அந்த அவருக்கு நல்ல மனசு இருந்திருக்கும். அவ சொல்லி இருப்பேன்.

0: நீ வந்து இந்த இதுல ஜாயின் பண்ணு, அப்ப பயிற்சி எடுக்கலாம் தானே, நீயும் பின்னால நீயும் ஒரு இதாக வரலாம்.
1: நீ நல்லா பயிற்சி எடுத்து நீயும் என்ன மாதிரி ஒரு பெரிய கலைஞரா வருதாமான்னு சொல்லி இருப்ப.
0: சொல்லி இருப்ப.
1: அப்ப பயிற்சி முக்கியம்.
0: பயிற்சி முக்கியம். பயிற்சி இல்லாம எதுவும் பண்ண முடியாது,
1: ஒன்றும் செய்ய முடியாது. அதுதானே நல்லது. உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:39.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, தாரணி கலக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம்.
4: என்ன பாடல் தெரியும்?
5: பாட்டு எனக்கு வந்து ஜோடி படத்துல இருந்து வெள்ளி நிலவு, அந்த பாட்டுக்கு தான்.
4: வெள்ளி நிலவு, எஸ்பிபி மகாலட்சுமி பாடிய பாடல். இப்ப மழையல்ல கொட்ட போகுது.
5: மழை கொட்ட போகுதுதான், இப்பதான் வரைக்க பார்த்தா அப்படி அந்த மாதிரி இருட்டி கொண்டு வருது. நல்ல மழை வந்து கொட்டத்துக்குள்ளே வீட்டை வந்துட்டேன்.
4: அதனால வெள்ளி நிலவு அப்படி பாப்பது.
5: அது வேற மாதிரி வர வேண்டிய நேரத்துல வரந்தாலே இல்ல.
4: கண்டிப்பா. ஆமா, இந்த பாடலுடன் நாங்க ஒரு கதையும் சொன்னோம்.
5: அது கதை இப்ப கணக்கர் அந்த பதில் எல்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு மனதார ஒரு விஷயத்த நாங்க நேசிச்சோம்னு சொன்னா, அத நாங்க திரும்ப திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணாலும் பிராக்டிஸ் பண்ணினா அது எப்பவும் உங்களுக்கு அது வரும். அத நாங்க பிளவிட்டாலும் அது பிள்ளையன்னு சொல்லி துவண்டு போகாம திருப்ப திருப்ப நேரம் காலம் இல்லாம பிராக்டிஸ் பண்ணணும். அது எங்களுக்கு எங்களை அது அந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க. நானே
4: நல்ல பதில் தான். ஆமாம், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
4: வலைக்கு வந்த நேரம் 6:46.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வெண்பா.
1: வணக்கம் வெண்பா, எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், என்ன பாட தெரியும்?
3: நல்ல ஃபாலோவில் போதும், ரோஜா ரோஜா வள்ளி நிலவே என்றால் இன்னும் ஒரு அதே ரோட்ல கொண்டு ஸ்டைல் படத்துல காதலித்தால் ஆனந்தம்,
1: காதலித்தால் ஆனந்தம். அப்ப நல்ல பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறீங்க.
3: ஆமா,
1: அதனால் இந்த பாடல் தெரியும். ஆமா,
3: எனக்கு ரசிக்கிறது மட்டும் காணாது, அத கூட கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீ பியானோக்கு முன்னால இருந்து வாசிக்கிறதுக்கு, அப்பதான் நீ படிக்கலாம்னு சொல்லியிருப்ப. அப்ப நாங்கள் உங்களுக்கு முன்னால பாட்டை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க கூடாது, அதுங்களுக்கும் பாட தெரியாது.
1: பாட தெரியணும்.
3: பயிற்சி செய்யப்படுங்க. பயிற்சி செய்ய நேரம்
1: நேரம் இல்லை, நேரம் தான் பெரிய பிரச்சனை.
3: அப்படி இல்லை, அது ஒரு நொண்டி சாட்டு
1: உண்மைதான். நல்லது, உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க நன்றி.
3: நன்றி.
1: இந்த பாடல் வந்து ஹரிஹரன் அவர்கள் பாடிய பாடல். ஒழிக்கும் நேரம் 6:55.

0: சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
1: மனத்தியாள செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
3: சில கேள்விகள் தங்கள் தனியுரிமையை மீறுவதாக கூறி மறுப்பதால் தங்கள் சமூகங்களின் நலனுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்களை நிரப்புமாறு லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கனேடியர்களை கேட்டிருக்கின்றார். இன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவம் தனிப்பட்ட விடயங்களில் தலையிடுவதாக அஞ்சி சில கனேடியர்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். மேலும் கிழித்தறியப்பட்ட படிவங்கள் அல்லது அனுப்பியவருக்கே திருப்பி அனுப்பவும் என குறிப்பிடப்பட்ட உரைகளின் படங்களை பதிவிட்டு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கிங்ஸ்டன் நாடாளுமன்ற உறுப்பினரான மார்க் ஹாட்சன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது பிரதம மந்திரியால் தனிப்பட்ட தரவுகளை சேகரிக்கும் ஒரு செயல் அல்ல என்று கூறியிருக்கின்றார். ஒரு சமூகத்திற்கு எத்தனை பாடசாலைகள் தேவை, மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள் எங்கு கட்டப்பட வேண்டும், ஒரு நகராட்சிக்கு எவ்வளவு மத்திய நிதி கிடைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க கனடா பயன்படுத்தக்கூடிய தரவுகளை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முறையால் தான் சேகரிக்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹண்டா வைரஸினால் பாதிக்கப்படக்கூடிய ஆனால் அறிகுறிகள் இல்லாத நபர்களை பரிசோதிப்பது பயனுள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று சுகாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஹண்டா வைரஸினால் பாதிக்கப்பட்ட சொகுசு கப்பலில் இருந்து பயணிகள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் உலகெங்கிலும் உள்ள பொது சுகாதார அதிகாரிகள் இந்த விவகாரம் குறித்து விவாதித்து வருவதாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மாகாண சுகாதார அதிகாரியான டாக்டர் போனி ஹென்றி தெரிவித்திருக்கின்றார். நோயாளிகளுக்கு அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பு சில வைரஸுகளுக்கான பரிசோதனைகள் பயனுள்ளதாக இருப்பதில்லை என்றும் ஹண்டா வைரஸின் அரிதான நிகழ்வுகளில் பரிசோதனைகள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகின்றன என்பது பற்றி அதிகம் தெரியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கனடாவில் இந்த வைரஸினால் பாதிக்கப்படக்கூடிய 10 பேரில் யாருக்கேனும் அறிகுறிகள் தோன்றினால் அவர்களை பரிசோதித்து சிகிச்சை அளிக்க சுகாதார அதிகாரிகள் தயாராக உள்ளனர் என்று ஹென்றி தெரிவித்தார். ஹண்டா வைரஸுகளுக்கு 2 வகையான இரத்த பரிசோதனைகள் உள்ளன என்றும் ஒன்று ஆன்டிபாடிகளை சோதிப்பது மற்றொன்று PCR பரிசோதனை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஒரு நோயாளிக்கு நோய் அறிகுறிகள் தோன்றும் வரை இந்த அரிதான வைரஸை சந்தேகிக்க மருத்துவர்கள் பொதுவாக எந்த காரணமும் இருக்காது என்பதனால் சுகாதார அதிகாரிகள் தனித்துவமான சூழ்நிலையில் உள்ளனர் என்று சசச்சுவான் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானி பிரைஸ் வோனர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்த நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக எண்ணெய் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கையும் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் கடுமையாக சரிவை சந்தித்திருக்கின்றன. ஈரானுடனான போர் நிறுத்தம் உயிர்காக்கும் உறவில் உள்ளது என்று ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறியதைத் தொடர்ந்தும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்கா முன்வைத்த திட்டத்தை ஈரான் நிராகரித்ததை அடுத்தும் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. ஐரோப்பிய அளவிலான ஸ்டாக்ஸ் 600 குறியீடு GMD 1.1% சரிந்து 605.79 புள்ளிகளாக இருந்தது. முக்கிய பிராந்திய சந்தைகளும் சரிவை சந்தித்திருக்கின்றன. லண்டனின் FTSE 100 மற்றும் ஜெர்மனியின் DAX ஆகிய இரண்டும் 1% மேல் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் போதும் காசாவுக்கு அவர்கள் அழைத்துச் சென்ற பயணிய கைதிகளுக்கு எதிராகவும் திட்டமிட்ட பரவலான பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக இஸ்ரேலிய சுதந்திர விசாரணை ஆணையகம் ஒன்று செவ்வாயன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகால சுதந்திர விசாரணைக்கு பிறகு பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறையானது திட்டமிடப்பட்டதாகவும் பரவலானதாகவும் அக்டோபர் 7 தாக்குதல்களுக்கு அதன் பின்விளைவுகளுக்கும் இன்றியமையாததாகவும் இருந்தது என்று குடிமையல் ஆணையகம் முடிவு செய்திருக்கின்றது என்று அந்த அமைப்பு தனது 300-page அறிக்கையில் கூறியுள்ளது. பாலியல் வன்முறையின் முழு அளவை தீர்மானிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை உட்பட்ட முந்தைய விசாரணைகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. ஹோமோஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்து விவாதிப்பதற்காக தென்கொரியா இன்று நடைபெறவுள்ள உயர்மட்ட சர்வதேச பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கின்றது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணையில் தென்கொரியாவால் இயக்கப்படும் சரக்கு கப்பல் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து சியோல் தனது மூலோபாய பதிலடியை மதிப்பீடு செய்து வருகின்ற வேளையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தரம்சாலா விளையாட்டரங்கில் நேற்றிரவு இடம்பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான IPL போட்டியில் 3 விக்கெட்டுகளினால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியுடன் 12 போட்டிகளில் 10 புள்ளிகளை பெற்று 7வது இடத்தில் இருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸின் இறுதி சுற்று வாய்ப்பு மற்ற அணிகளின் போட்டி முடிவுகளில் தங்கியிருக்கின்றது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 210 ஓட்டங்களை பெற்றது. 211 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்பாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் 19 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 216 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது.

0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 9°C காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது 70% காணப்படுகின்றன. தற்பொழுது உணர்நிலையானது 6°C காணப்படுகின்றது. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 9°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 15°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 12°C, வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 16°C காணப்படுகின்றது. நாளையும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6644-2222.

கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான ஊரில் ஒரு சின்ன சிறுவன் இருப்பான். அந்த சிறுவனுக்கு வந்து தான் வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு பியானோ கலைஞராக வர வேண்டும் அந்த இளைஞர் அந்த சிறுவனுக்கு ஆசையாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சிறுவன் வந்து ஒரு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு பெரிய ஒரு கலைஞருடைய அந்த மியூசிக்கை கேட்கறது, அது மட்டும் இல்லாமல் அவருடைய நிகழ்ச்சிகளை வந்து டிவியில் பார்க்கறதுன்று இதையே வழக்கமாக வைத்திருந்தானான். ஒரு காலப்போக்கில் அவன் என்ன செய்தான் என்றால், தான் இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லி அவருடைய நிகழ்ச்சிகளுக்கு தான் நேரடியாக சென்று பார்க்க வேண்டும் என்று, அவருடைய நிகழ்ச்சிகள் இல்லாதவும் எங்கெங்கே நிகழ்ச்சிகள் நடக்குதோ அங்கேயெல்லாம் சென்று அவருடைய நிகழ்ச்சிகளை அந்த முதல் வரிசையில் இருந்து பார்ப்பான. அப்படியே பார்த்து பார்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களாக தொடர்ந்து அவருடைய நிகழ்ச்சிகளுக்கு சென்று அவருடைய நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிப்பானாம். பார்த்து அதிலேருந்து தான் லேர்ன் பண்ணுவானாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் அந்த கலைஞருடைய நேருக்கு நேர அவருடன் பேசுவதற்கான சந்தர்ப்பம் இந்த சிறுவனுக்கு அமைந்ததாம். அப்போ இவருக்கு மிகவும் பெரிய பெருமையாக போய் அந்த கலைஞர்கிட்ட சொன்னாராம், நானும் உங்களை மாதிரியே பெரிய ஒரு கலைஞராக வர வேண்டும் என்று தான் எனக்கு ஆசை. அதனால் நான் உங்களோட நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் வந்து தான் முன் வரிசையிலிருந்து உங்களுடைய நிகழ்ச்சிகளை நான் பார்த்து ராசிக்க கற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாராம். அதற்கு அந்த கலைஞர் என்ன பதில் கூறியிருப்பார், உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம், அல்லது அந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியிலும் நிறைவு செய்யலாம். இல்லை, எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டானு நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இங்க மாலை வணக்கம். கண்ணு பேசுறேன், நீங்க நல்லமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க கண்ணு?
1: நாங்களும் நல்லமா இருக்கிறோம்.
0: நல்லது சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
1: பாடல் சுக்கத்தங்கம் திரைப்படத்துல இருந்து ஜன்னலுக்கு என்ன சென்ற பாட்டு.
0: என்ன சென்ற பாடல்? நல்லது, கேட்டு மாக்கிள்ளுங்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
1: புறங்க புறங்க புறங்க
0: புறங்க.
1: ஓ, இந்த கேள்விக்கு நான் நினைக்கிறேன் அந்த குரு கேட்டிருப்பார். குருகாட்சியை எப்ப தரப்போறான்னு கேட்டிருப்பார். சும்மா தோணிச்சு, சரி சொல்றா.
0: தட்சிணை கொடுத்தா தான் நான் பழக்குவேன். அப்படியா?
1: இல்ல, மரமுகமா என்ன குருவாக்கிட்டார்? இப்ப மரகுணமா குருவாகிட்ட, நீ மரகுணமா என்ன குருவாக்கிட்டா, இப்ப குருதட்சிணை எப்ப தரப்போறான்னு கேட்டிருப்பார்.
0: வித்தியாசமா சொல்லுங்க.
1: நன்றி நன்றி, வணக்கம்.
0: ஆமா, வித்தியாசமாக ஜோசித்தி ஒரு வித்தியாசமான பதில் கொடுத்திருக்கிறீர்கள், பார்க்கலாம். நன்றி, தொடர்பு இணைந்தமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:13.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் குயின்சன்.
0: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லமா இருக்கிறோம், நீங்க?
0: நானும் நல்ல சுகமா இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரியும் குயின்சன்?
3: உயிரோடு உயிராக படத்தில் அன்பே அன்பே
0: அன்பே அன்பே, ஹரிஹரனும் சித்ராவும் பாடிய பாடல். அந்த பாடலுடன் கேள்விக்கான உங்களுடைய கதை.
3: கதை வந்து கற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீ இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணி இருக்கிற, அப்ப உனக்கு நான் இலவசமாக கற்றுத்தாருவேன்.
0: நான் இலவசமாக கற்றுத்தாரன், நீ இந்த ரசிகனாக இருக்கிறபடியா நான் உனக்கு இலவசமாக கற்றுத்தாரன், அப்படியா?
3: இல்ல, ரசிக்க தெரிஞ்சாதான் தெரியும்.
0: ரசிக்க தெரிந்தானா? சொல்லுங்க.
3: இலவசமாக கற்றுத்தாரன் சொல்லி
0: கற்றிருப்பாரா? இலவசமாக கற்று மிகப்பெரிய கலைஞரா வந்திருப்பாரா? இல்லது இல்லை
3: வந்திருப்பார்.
0: நைஸ், உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள், நன்றி.
3: நன்றி.
0: இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:20 நிமிடம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: மாலை வணக்கம் ரஜி சாரா,
1: எப்படி இருக்கிறீங்கள்?
2: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
1: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இரவு சாப்பாடு எல்லாம் செய்துட்டீங்களா?
2: நன்றி. அது நான் நினைக்கிறேன், அந்த பியானோ பிரபலமானவர் ஒரு நல்ல மனிதனாக இருந்திருந்தால் சொல்லியிருப்பார், முன் வரிசையில் நின்று என்னை அவதானித்துக் கொண்டிருக்காமல் என்னுடன் வந்து என் வித்தைகளை கற்றுக்கொள்ளும்னு சொல்லியிருப்பார். அவர் ஒரு சுயநலவாதி, ஒரு தன்னுடைய புகழ் யாரும் அதை பற்றி கொள்ளக்கூடாது அப்படி என்று நினைத்தார். அது பகற்கனவு காணாதே, இப்படியே முன் வரிசையில் இருந்து பார்த்து கொண்டே இரு, உனக்கு அந்த இலட்சியம் அடைய முடியாது என்று ஒரு ஒரு ஏளனமா சொல்லியிருப்பார். அப்படி சொல்லியிருந்தாலும் அவன் அதை ஒரு தடையாக, தடையை முறியடித்து நல்ல ஒரு மனிதனாக வந்திருப்பார். ஒரு பியானோ பிரசித்தி பெற்ற ஒரு பியானோ இஷ்டா வந்திருப்பார் நினைக்கிறேன்.
1: பிரசித்தி பெற்று ஒரு பியானோ ஒரு கலைஞராக வந்திருப்பார். நல்ல பதில்கள் தான், வித்தியாசமான பதில்கள் பார்க்கலாம். நன்றி தொடர்பு இணைந்தமைக்கு
2: நன்றி.
1: நன்றி. இந்த பாடலும் ஜுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில், நான் முத்துக்குமாரனுடைய வரிகளில், சூர்யா மற்றும் ஆண்ட்ரியா குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 7:27.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4765-4765-4665-4661.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கேன். பாட்டாண்டு போன் அடிச்சேன்.
2: வென்குவர்ல மழையா?
3: இல்ல வேலை கொஞ்சம் கிளவுடியா இருக்கா? ஓகே, 20 ல நிக்குது. மழை
2: இந்த பாடல் வந்து தனுஷ் மற்றும் சந்தோஷ் நாராயணன் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:33.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 4166 0155 4166 0155.
4: என்ன
3: பாடல் தெரியும்?
4: புன்னகமேந்தன் படத்துல இருந்து
3: பாடியில் நல்ல ஒரு பாடல் கேட்டு மக்களுங்கள். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. வேலைக்கு முந்தைய நேரம் 7:38.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்மா, எப்படி? நலமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களை நிகழ்ச்சியை சந்தோஷமா இருக்கேம்மா.
2: வழியில நடக்க போனீங்களா?
3: ஐயோ, சரியான குளிருமா.
2: ஆமா,
3: நடந்துட்டு ஓடி வந்துட்டேன்.
2: நல்லது. இன்னும் 2 நாட்களில் நான் நினைக்கிறேன் வெதர் நல்லா மாறி வரும் என்று நினைக்கின்றேன். ஆமா, உங்களுடைய பாடல்
3: தெரிவேன். ஆட்டம் போட ஆரம்பிப்போம். அந்த பாடலுக்கு
2: ஆட்டம் போட்டு ஆரம்பிக்க போறீங்க? ஆமா, கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி.
2: இந்த பாடல் இமானனுடைய இசையமைப்பில் சாச்சரன் பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:44 நிமிடம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: மலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் அதை சமமா மச்சாம்
3: இருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
4: பாடல் வந்து காதல நிம்மதி படத்துல இருந்து சோப்பு விதவிதமா சோப்பு சிப்பு கண்ணாடிங்கிற பாடல்.
3: விதம் விதமா சோப்பு சீப்பு கண்ணாடி.
4: ஆமா, அந்த பாடல் கேட்போம்.
3: அந்த பாடல் கதையை சொல்லுங்க பாப்பா, நீங்க நிறைய கதை வச்சிருப்பீங்க, சொல்லுங்க.
4: சின்ன கதைதான், அது ஒண்ணு பெருசா இல்ல. இதுக்கு வந்து அவ என்ன சொல்லிருப்பாள், போய் அந்த இவரை கச்சேரி மேடையில் போய் பாத்துருப்பாரு, புகழ்பெற்றவர். இந்த மாதிரி நானும் உங்களை மாதிரி ஆனா அவர் காதல சொல்லிப்பாரு, என்ன மாதிரி ஆகும், என்ன விட பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு இன்னும் இப்ப முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி, எப்போதுமே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடாம முயற்சி பண்ணி என்னோட பெரிய ஆளவன் நினைச்சு நீ நிச்சயமா என்ன மாதிரி
3: ஆயிருவேன்
4: அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிடுவாரு. அப்படின்னு போயிருப்பான். அது மாதிரிதான் ஒருத்தர் வந்து சுத்தி சுத்தி ஒரு பொண்ணு சுத்தி சுத்தி லவ் பண்ணான். ஆனா சில பேருக்கு நல்லதா முடியும், சில பேருக்கு ஆப்போசிட்டா முடிஞ்சிடும். அவன் நினைச்சு போவான், ஆனா ஆப்போசிட்டா பிரச்சனை ஆயிரும். இவனுக்கு அப்படிதான் ஆகி போச்சு. என்ன பண்ணா பொண்ணு சுத்தி சுத்தி பழகி பழகி பார்த்தா ஒண்ணுமே செட் ஆகல. அந்த ஊர்ல அப்பதான் பக்கத்துல பெரிய போஸ்டர் ஒட்டிருந்தது, அழகு தேவதை கல்யாணம் திருமணம் அழகு தேவதை மணக்கிறார்கள் அப்படின்னு பெரிய ஊரெல்லாம் போஸ்டர் வந்திருக்கு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க, அழகு தேவதை அப்படி இப்படின்னு போட்டிருக்கு. சரி, பெரிய ஆளு போட்டிருக்கு, நல்லா ரொம்ப நாளா லவ் பண்ணி அம்பிகாவதி அமராவதி மாதிரி லவ்வர்ஸ் போட்டிருக்கு. அவங்கள்ட்ட போய் அந்த கல்யாணத்துக்கு போய் நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம், எப்படி இந்த பொண்ணை பிடிச்ச அப்படின்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு போவான். போன உடனே அவன் கேப்பான், வரவேற்பு முடிஞ்சப்பட்ட கேப்பான், இந்த மாதிரி ஐயா உங்களை மாதிரிதான் நானும் ஒரு பொண்ணு சுத்தி சுத்தி வரேன், ஆனா பழக பழகிற ஆனா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, நீங்க எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு அவன் சொல்லுவாரு. நீ பழக பழகெல்லாம் ஆகாது, பழக பழக பாலும் புளிக்கும் ஆளும் வெளுக்கும், அந்த மாதிரி பண்ணாத, பேசாம அதுக்கு பிடிச்ச சோப்பு சீப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்து அப்படி மயக்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான். சரி, அதெல்லாம் பண்றேன், ஆனா நீங்க எப்படி இந்த பையோ பேசாம போயா, நானே என் பொண்டாடி தெரியல கல்யாணம் பண்ணு சொல்லி அனுப்பியிருப்பான். அடப்பாயின்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பான்.
3: நீங்க அதனால்தான் இந்த பாடல் கொண்டு வந்தீங்க, நீங்க அப்படி செய்திருக்கீங்க.
4: நான் செய்யல.
3: சும்மா சொன்னேன், நல்ல கதை கொடுத்தீங்க, நன்றி. சொல்லுங்க.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி,
4: நன்றி.
3: எப்படி இருக்கும் அடுத்த நேயர்? வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல சுகமா இருக்கேன். நீங்கள்?
3: நானும் நல்ல சுகமா
5: இருக்கின்றேன்.
3: அப்படியா? சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
5: பாலும் பழம் படத்தில் இருந்து திரைப்படம். என்ன யார் என்று நீ என்னை பார்க்கிறாய்.
3: டிஎம்எஸ் பாடிய பாடல். உங்களுடைய பாடல் பெறும். நன்றி,
5: நன்றி அம்மா.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ரஜி.
3: வணக்கம்.
6: நிர்மலா அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: ஆமாம், நலமா இருக்கிறேன்.
3: என்ன பாடல் தெரியுது?
6: எனக்கு அழகு மலர் ஆட அபிநயங்கள் கூட அந்த பாட்டு.
3: ஜானகி பாடிய பாடல் அந்த பாடல்.
6: ஆமாம்.
3: உங்களுடைய பாடல் வெறும். நன்றி,
6: நன்றி, நன்றி அம்மா.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: ஹலோ, நான் கலிபோர்னியால இருந்து மோகன் பேசுறேன்.
3: மோகன் கதைக்கிறீங்களா?
7: ஆமா, மோகன் கலிபோர்னியால இருந்து.
3: கலிபோர்னியால இருந்து. எப்படி இருக்கீங்க மோகன்?
7: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கதைக்கிறேன் போல இருக்கு.
7: ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அந்த கதைக்கு ஒரு நான் என்னோட கருத்து சொல்லலாமான்னு ஃபோன் பண்ணீங்க.
3: கண்டிப்பா, கண்டிப்பா சொல்லுங்க.
7: ஒரு ஸ்டீடனுக்கு நல்ல குரு அமையறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் ஒரு குருவுக்கு ஒரு ஸ்டீடன் அமையறதும். அதனால வந்து என்ன எடுத்து ஒண்ணு அடுத்த லெவலுக்கு நான் எடுத்துன்னு போறதுக்கு என்னால முயற்சி எடுத்து பண்ணுவேன். நீ அதுக்கு உழைச்சேன்னா என்ன மாதிரி வரலாம் அப்படின்னு இது ஆக்சுவலா இந்த கதை எனக்கு தெரிஞ்சு ஒரு நிஜ வாழ்க்கையிலே நடந்தது. அது
3: நடந்திருக்கும் பொழுதும் அது ஒரு பூரிப்பான ஒரு விடயம் தான். இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. நல்ல பதிலும் கொடுத்திருந்தீர்கள். நன்றி. என்ன பாடல் தெரிவு?
7: சூரியகாந்தி படத்துல இருந்து பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது பாட்டு.
3: ஆமா, உங்களுடைய பாடல் வரும். நன்றி.
7: நன்றி.
3: ஆமாம், தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
8: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIKO.
9: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
10: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல காசு.
9: காசு வந்துச்சா?
10: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
11: What's happening? So sad.
12: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
13: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
14: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
13: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
15: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
14: 9052708800
3: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களிடம் ஒரு கதை கேட்டிருந்தேன். அதாவது ஒரு அழகான ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையன் வந்து தான் வந்து இந்த உலகத்திலேயே மிக பிரபலமான மிக பெரிய ஒரு பியானோ ஒரு கலைஞராக வர வேண்டும் என்று தான் அந்த சிறுவனுக்கு ஒரு ஆசையா. அப்போ அவன் என்ன செய்தான் என்றால், இந்த உலகத்திலேயே மிகவும் பிரபலமான மிக பெரிய ஒரு பியானோ கலைஞருடைய மியூசிக்கை கேட்கறது, அது மட்டுமின்றி அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் டிவியில் பார்க்கறது என்று இப்படியே வழக்கமாக வைத்திருந்தான். ஆனால் காலங்கள் போக போக அவன் என்ன செய்தான் என்றால், தான் இப்படியே இருந்தால் சரி வராது, தான் அவருடைய நிகழ்ச்சிகளை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானான். ஆசைப்பட்டுட்டு அவர் எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்குதோ அங்கெல்லாம் போய் முதல் ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்து அவன் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து நிறைய கற்றுக்கொண்டானான். காலங்கள் சென்றனவாம். கிட்டத்தட்ட தொடர்ந்தொரு 30 நாட்களாக அவர் அந்த கலைஞருடைய நிகழ்ச்சிக்கு செல்வானாம். சென்று அப்படியே முதல் வரிசையிலே இருந்து அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து ரசிப்பானான். பார்த்து ரசித்து விட்டு நிறைய விஷயங்களும் கற்றுக்கொண்டானான். அவன் நினைச்சான், தான் தான் பெரிய ஒரு இந்த உலகத்திலேயே பிரபலமான ஒரு பெரிய கலைஞருடைய மகன், தான் ஸ்டூடெண்ட் அப்போ எனக்கெல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு அந்த கலைஞர்கிட்ட போய் சொன்னானார். ஒரு நாள் சந்தி ரெண்டு பேருமா கதைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா. அப்போ அந்த கலைஞர்கிட்ட போய் சொன்னாராம், நான் வந்து உங்களை மாதிரி தான் நானும் ஒரு பிரபலமான ஒரு கலைஞராக வர வேண்டும் என்று தான் எனக்கும் ஆசை. அதே போல் நான் உங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து தவறாமல் நான் ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்து உங்களோட நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவேன். அதற்கு அந்த கலைஞர் என்ன பதில் கூறியிருப்பார் என்று கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. நீங்களும் அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். வாழ்த்துக்களும் நன்றிகளும். என்னுடைய பதில் என்னவென்றால், அந்த கலைஞர் என்ன சொன்னார் என்றால், அவர் சொன்னாராம், நீ வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்து என்னுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து நீ என்னுடைய வெற்றிகளைத்தான் நீ பார்த்து முன் வரிசையிலிருந்து நீ ஒரு ரசிகனாகத்தான் இருந்திருக்கிறாய். என்னுடைய நிகழ்ச்சிகளை நீ பார்த்து கொண்டிருந்திருந்தாண்டா, நீ தொடர்ந்து நீ கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தாண்டா, அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் உன்னுடைய இடம் வந்து வெற்றிடமாகத்தான் இருந்திருக்கும். ஏனென்றால் நீ வந்து உன்னுடைய கைகள் வந்து நீ இதுலேயே இருந்தி என்றால் உன்னுடைய கைகள் வந்து எப்பொழுது பியானோ மேலே கை வைப்பது என்று கேட்டார். அப்போ தானமும் ஜோசித்தானாம், ஆமாம், தான் வந்து இவருடைய ரசிகனாகத்தான் வந்து இருந்திருக்கிறேன், தான் வந்து இவருக்கு ஒரு போட்டியாளராகத்தான் வரவில்லை என்று நினைத்தாராம். அந்த கலைஞர் சொன்ன அப்புறம்தான் இவருக்கு அந்த யோசனை வந்திருக்கு. தான் ரசிகனாக இருந்திருக்கேன், தான் இவருக்கு ஒரு போட்டியாளராக தான் வர வேண்டும் என்று தான் நினைக்கவில்லை என்று அவர் நினைத்தார். நினைத்து இதே மாதிரி தான் எங்களுடைய பல மக்களும் என்ன செய்கிறார் என்றால், பெரிய பெரிய மிக பிரபலமான செலிபிரிட்டிமாரோடைய அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் கைதட்டி ரசிக்கிறோம். முன்பெற சிலேந்து கைதட்டி ரசிக்கிற மாதிரி நாங்களும் ரசிக்கிறோம், அதுகளை என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் அப்படி வரணும் என்று நாங்கள் நினைக்கிறது குறைவு, நினைப்பதை இல்லை என்று சொல்லலாம். நினைப்பதில்லை, நாங்கள் அவர்களை ரசிப்போம். ஆனால் வரலாறு என்ன சொல்லும் என்றால், நீங்கள் முன்னுக்கிருந்து கைதட்டி ரசிக்கிறத வரலாறு சொல்லாது. நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் நின்றால் தான் அது வரலாறு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போ நீங்கள் வரலாறு பாது, நீங்கள் வரலாறு படைக்க போகிறீங்களா அல்லது கைதட்டி நீங்கள் ரசிக்க போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அதுதான் நான் சொல்ல வந்த விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
16: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: தொடர்ந்து சில நேயர்களுடைய பாடல்கள் அடுத்து வரும் மனத்தியாலத்தில் ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து நீங்கள் சிஎம்ஆர் எஸ்டிமேட்டும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் கூறுங்கள். நீங்கள் கூறும் வாழ்த்துக்களால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து மென்மேலும் அடுத்த கட்டங்களுக்கு வளர்வார்கள். நீங்கள் அதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2459.
17: Very good evening everyone. Welcome. Welcome to CMR TVI Music Connects. Em per Praveen Srinivasan.
18: என்னுடைய பேர் விஜிதா மயில்வாகனம். வணக்கம் அனைத்து CMR TVI Music Connects பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் பிரவீன்.
17: வணக்கம் சூப்பர் சிங்கர் விஜிதா.
18: நாங்க